நேரம் 5:36. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரர்களுடைய குரலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:52:43. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மா மாரியம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. எல்ஆர் ஈஸ்வரனுடைய குரலில் கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: தலை.
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை.
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பக்தி நேரம்

காலை 6:02 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். இன்றைய நாள் 12/7/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். விமர்சனங்கள் முன்பு என்றும் விழுந்து விடாதீர்கள். விடாமுயற்சி மட்டுமே உங்களின் பெயரை விதையாய் விதைக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் முருகல் பாடல்கள் தொகுப்பிலிருந்து. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

I'm not going to be able to do that.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெங்கடேசன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே. வீரமணி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:14. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கேட்கலாம். இணைவிருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கண்ணப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கோவை சவுந்தரராஜன் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:28. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் ஜெயம் தரும் என தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஹெலன் சத்யா குரலில் ஆசை என் ஏசு என தொடங்கிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:36. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து திருச்சி எஸ் எம் யூசப் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். முருகன் புகழ் மாலையிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய

0: பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத் துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை

0: ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படும். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் பூமி, இதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் கடல் பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கும் வெப்பநிலை உயர்வைத்தான் புவி வெப்பமயமாகுதல்ங்கிறாங்க. 1850 வருடத்துக்கு பிறகு புவியின் மேற்பரப்பு சராசரி வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனின்

0: செறிவும் 28% அதிகரிச்சிருக்கு. கடந்த 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்போது வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு இது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில பூமியின் வெப்பநிலை 1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணக்கிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 75-80 ஆண்டுகள்ல இந்த வெப்பநிலை பயங்கரமா உயரும்னு கணிச்சிருக்கிறாங்க. நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகிக்கவும் நாம் உட்கொள்ளும் ஆக்சிஜனை கொடுக்கவும் ஏராளமான தாவரங்களும் மரங்களும் நமது பூமியில் இருந்தன. ஓர் இயற்கை சமநிலை இருந்துச்சு. ஆனா காலம் ஆக ஆக காடுகளை அழித்தல், நிறைய தொழிற்சாலைகளை நிறுவி பெருமளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுதல், ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாடு உள்ளிட்ட பல காரணங்கள்னால பசுமையில்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. சுரேஷ்குமார் சார், பசுமையில்ல வாயுக்களால் தான் பூமியின் வெப்பநிலை உயர்ந்துள்ளது. இந்த வாயுக்கள் சூரியனில் இருந்து வரும் வெப்ப கதிர்வீச்சுக்களை எந்த தடையும் இல்லாம உட்செலுத்தியும் பூமி வெளியே எதிரொலிக்கும் வெப்பத்தை வெளியிடாமல் செய்வதால் இந்த விளைவு உண்டாகுது. பூமிக்கு பாதுகாப்பு கேடயம் போல் விளங்குவது ஓசோன் படலம். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஓசோன் படலத்தை தாக்குகின்றன. இதன் காரணமா பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதோடு தோல் புற்றுநோய், எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்றவை ஏற்படும். எந்த செயலுமே சாதாரணமா நடைபெறுவது அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம், அதன் காரணமா அதிகரித்து வரும் மின் பயன்பாடு, அதன் விளைவாக எரிக்கப்படும் நிலக்கரி மற்றும் எரிபொருட்களினால் வெளியேற்றப்படும் வாயுக்களாலும், இயற்கையாக மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மூலமாக வெளிப்படும் மீத்தேன் என்ற வாயுவினாலும் இந்த பசுமை கூட வாயுக்கள் அதிகமா வெளியிடப்படுகின்றன. நம்ம நாடு ஒரு வெப்ப மண்டல நாடு. நம்ம கிட்ட நிறைய வெப்பம் இருக்கு. வெயில் குளிர் ஓரளவுக்கு இருக்கு, மழையும் ஓரளவுக்கு கிடைக்குது. ஆனா குளிர் பிரதேசங்கள்ல அப்படி அல்ல. அந்த நாடுகள்ல குளிர் அதிகம். மனிதனின் இயல்பான வாழ்க்கையே அங்க இருக்காது, அந்த அளவுக்கு குளிர். இந்த மாதிரி நாடுகள்ல தாவரங்கள், பயிர், செடி, கொடிகளின் கன்றுகளை வளர்ப்பதற்காக ஒரு கூடாரம் அமைப்பாங்க. அதற்கு பேர் பசுமை கூடாரம், கிரீன் ஹவுஸ். இந்த கூடாரங்கள் வெளியே இருக்கும் கடும் குளிரை விட அதிக வெப்பம் கொண்டதா இருக்கும். அதாவது வெளி வெப்பம் உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கும். சுரேஷ்குமார் சார், உள் வெப்பமும் வெளியே போகாது, அப்படி ஓர் அமைப்பு இது. எப்படின்னா, உள்ளே இருக்கும் தாவரங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே வரவிடாமல் உள்ளேயே தக்க வைத்துக் கொண்டிருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை வெளியே விடாமல் போர்வையாக போர்த்தி பாதுகாத்துக் கொள்ளும். இதத்தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறாங்க. பசுமை கூடாரங்கள் போலவே பூமியும் ஒரு பசுமை கூடாரமா, பெரிய பசுமை கூடாரமா மாறிடுச்சு. அதாவது நமது சூழல்ல நிறைந்துவிட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவினால் உள்ளே வந்த வெப்பம் வெளியே போக முடியாம தங்கிடுச்சு. இதனாலதான் பூமியின் சராசரி வெப்பம் உயர்ந்து வருது. என்ன? புவி வெப்பமயமாகுதல், பசுமை கூடாரம், பசுமை கூடார வாயு, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா, புரியுதா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம்

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என திசையிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு நாளுமே நம்ம எழுந்துக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் நம்ம கிட்ட இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அலாரம் கரெக்டாக செட் பண்ணிட்டு நம்ம தூங்குவோம். ஏன்னா கண்டிப்பா நாளைக்கு காலையில் எழுந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு எழுந்துப்போம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தானே. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்துக்கும் போதும் இன்னைக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும், நாளைக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். ஸோ அதுவுமே ஒரு நம்பிக்கை தான். ஸோ இப்படி நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட என்றைக்குமே வந்து நிரந்தரமாக டிராவல் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எதுக்காக நம்பிக்கையை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. எஸ், இன்னைக்கு சர்வதேச நம்பிக்கை தினம். ஸோ இந்த தினத்தை பற்றிய ஒரு கேள்வி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வணக்கம் சென்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச நம்பிக்கை தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. கேள்வி மீண்டும் சொல்றேன், சர்வதேச நம்பிக்கை தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு அறிவித்தது? ஸோ இந்த கேள்வியை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லைங்க, எனக்கு ஆன்சர் தெரியல. அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து குட் மார்னிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். ஆல்ரைட், நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் சாங் நம்பிக்கை பற்றி இவ்வளோ பேசியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பாடல் இல்லைனா எப்படி? சித் ஸ்ரீராம் மற்றும் கிரீஷ் இணைந்து பாடிய பாடல், கிரீஷ் கோபாலகிருஷ்ணனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: அண்ணா ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
1: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிற.
0: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தானே தருவீங்க, இப்ப என்னென்ன புதுசா பிளாஸ்டிக் கப்ல?
1: அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான்? போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவர வேலை மிச்சம்.
0: ஆரோக்கியத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டு வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னமா சொல்ற?
0: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
1: சரிமா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ FM 101.4.

முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திற்காக தான் முதல் நீ முடிவும் நீ அப்படின்னு தொடங்கிய பாடலையே வந்து கேட்டு முடிச்சிருக்கோம். நம்மளோட முதலும் முடிவும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கு அப்படின்னா வந்து லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆல்ரைட், சண்டே ஃபன் டே, ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமா வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இன்னும் எங்கள் வீட்டில் எழுந்துக்கவே இல்லை, எல்லாம் பெட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. சண்டே மார்னிங் வந்து இன்னைக்கு நான் ஸ்டூடியோ பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊரே பரபரப்பாக இருக்கு. எனக்கு வேற டவுட், இன்னைக்கு சண்டே தானா இல்லை வீக் டேவா ஏதாவதா அப்படின்ட்டு. அப்புறம் நான் நோட் பண்ணுறேன், நிறைய வண்டிங்க போது அந்த வண்டியில் பெரும்பாலும் முன்னாடி ஓட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களோட பசங்க, ஏதோ ஒரு கிளாஸு. ஏன், நம்ம ஸ்டூடியோ வந்து பீச் கிட்ட இருக்கனால ஒரு பையன் கையில் சிலமோ ஸ்டிக் இருக்கு, ஒரு பையன் வந்து கராத்தே ட்ரெஸ் போட்டிருக்காப்புல, ஒரு பையன் வேற ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறான் போல, அவன் ஒரு பேட்மிண்டன் பேட் வச்சிருக்கான், கிரிக்கெட் பேட் வச்சிருக்கான். ஸோ பசங்க எல்லாருமே வந்து பேரண்ட்ஸோட ஃபோர்ஸ்னால போகிறாங்களா, பசங்க இஷ்டப்பட்டு போகிறாங்களா, அது வேற ஒரு டாப்பிக்கு. ஆனால் மார்னிங் டைமில் சண்டே அதுவுமா

நம்ம முன்னாடிலாம் சண்டேனா அப்படியே ரெஸ்ட் அப்படின்றது போய் பேஷனேட்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்து பார்த்து தேடி தேடி போய் கற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பெரும்பாலும் வாக்கிங் போகிறவங்க தான் கடலப்படுவாங்க. ஸோ இந்த கோச்சிங் கிளாஸஸ் வந்து வீக் டேஸில் எல்லா நாளும் சேர்த்து விட முடியாத கிளாஸ்லாம் வீக்கெண்டில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசார கற்றுக்கிட்டோம், ரொம்ப ஆசையாக கற்றுக்கிட்டோம், பேஷனேட்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு வந்து லைஃப்பை இன்னுமே பியூட்டிஃபுல்லாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அதில் கூட என்கிட்ட இருக்கிறது நம்பிக்கை தான். இது இன்னைக்கு சர்வதேச நம்பிக்கை தினம். ஒவ்வொரு ஆண்டுமே ஜூலை 12ஆம் தேதி தான் வந்து இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த நாளை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க தான் அறிவிச்சாங்க. எந்த ஆண்டு அறிவிச்சாங்கன்றதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ நம்பிக்கையை வந்து ஒரு உணர்வாக மட்டும் இல்லாமல் மனிதர்களோ, அதாவது மனிதர்கள் சமூகத்தை வந்து முன்னேற்றும் ஒரு சக்தியாக வந்து இந்த உலகத்திற்கு வந்து எடுத்துரைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த நாளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வரிகள் படித்தது ஞாபகம் வருது, நேர்மையும் நம்பிக்கைக்கும் வந்து எப்பவுமே ஒரு முறை தான் வாய்ப்பு அப்படின்ட்டு. இரண்டாவது முறை வாய்ப்பு வந்தாலும் அதில் கூடவே அவங்க ஃப்ரெண்டு சந்தேகத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்மளை மேலே ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து எப்பவுமே காப்பாற்றிடணும் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பீப்புள், நமக்கான பீப்புள், என்னோட சர்க்கிள் அப்படின்னு நான் ஃபார்ம் பண்ணுறதே அந்த நம்பிக்கையை வச்சு தான். நம்பிக்கையை உடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான சர்க்கிளே அந்த இடத்துல இருக்காது பாருங்க. ஆல் ரைட், நிகழ்ச்சியில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. இந்த சாங்க்கு அப்புறமா யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வித் லவ் திரைப்படத்திற்காக ஆதித்யா ஆர்கேயோட வாய்ஸில், மதனோட வரிகளில், ஷான் ரோல்டனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களே. இது 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நேயர்கள் ரவி அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே, நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச நம்பிக்கை தினம் வந்து இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ அந்த நாளை வந்து எப்போ ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிச்சாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கேட்டு வந்து கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். மக்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போதைக்கு யாரங்க அதை கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. வீரதுரை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து மேலப்பேடு தயாளனும் பதில் சொல்லியிருக்காரு. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுசபை இந்த ஆண்டு இந்த நாளில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காரு. ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப சூப்பரா போட்டுங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்கள் தான். பி கே பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பூபாலன் பூபால் கண்ணாபாளையம் பிரிவுல இருந்து பள்ளப்பாளையம் கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடல்கள்லாம் அருமையா இருக்கு, தகவல்கள்லாம் அசத்தலா இருக்கு அப்படின்னு இருக்காரு. நன்றி நன்றி நன்றி அப்படின்னு அவரும் நன்றி சொல்லியிருக்காரு. டி நகர்ல இருந்து புடுவப்பாளையம் ஆனந்தமுருகன் அவங்க வந்துட்டு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாங்க விஷயம் இந்த ஆண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. ராஜ்குமார் ஆண்டிப்பாளையம்ல இருந்து பேசுறாங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தேனா மணிகண்டன் தென்பொன்முடியில இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வதேச நம்பிக்கை தினம் இன்னைக்குதான், அந்த நாள் வந்து இந்த நாள் தான் வந்து ஐக்கிய சபைகள்ல வந்து இந்த நாள்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. சம்முனி பேசுறாங்க, இனிமையான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவர் வந்துட்டு வந்து அவரும் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. சுடை ரீஜா மனோகரன் அவங்க வந்துட்டு, இனிய காலை வணக்கம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேன் நலமா இருக்கேன். தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்த்தும் நெஞ்சம் சுடை ரீஜா மனோகரன் அப்படின்னு இருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் வணக்கம், தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் அப்படின்ட்டுருக்காரு. பதிலும் வந்து சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சந்தியா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சேகா அப்படின்றவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் சந்தியா அவர்களே இனிய பொன்னான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. மந்திரமூர்த்தி நாகர்கோவில் இருந்து பேசுறாங்க, வணக்கம் நல்லமா இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்காரு. நல்லமா இருக்கேன் நல்லமா இருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடையும் வந்து அனுப்பியிருக்காரு. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூபாலன் பாலா அவரும் வந்து டிசைன் டிசைனாக வணக்கம் சொல்லியிருக்காரு. இந்த டிசைன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க கமெண்ட்டை படிக்கலாம். நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யூத் எல்லாருமே இந்த பாட்டை தான் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஓகே, யூத் அப்படின்னு சொல்லியாச்சு. யூத் திரைப்படத்துல இருந்து, அதாவது புதுசா வந்த யூத் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கென் கருணாஸ் பாடியிருக்காரு, அவரே வந்து லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோளு.

கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்.
3: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளோ கஷ்டம்

0: வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற? உன் கைக்கு என்னாச்சு? ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சிவந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க. பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல். அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல. அவருடைய பேரன் நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான். நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற. கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும். அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார். நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு
1: அவன். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். 7:34 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி

வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நம்பிக்கை தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு வந்து அறிவிச்சாங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து கேட்டிருந்தேன். நம்ம நேயர்களும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. யாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரகாஷ் டிபிஎஸ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கர்நாடகாவிலிருந்து பேசுகிறேங்க, சின்ன திருப்பதியிலிருந்து. பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித்து, ரமேஷ் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற எல்லார் பேருமே அனுப்பியிருக்காங்க. குடும்பமாக நீங்கள் ஷோ கேட்கறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, எனக்கு பதிலும் தெரியும் அப்படின்னு பதிலும் அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி ரவிச்சந்திரன். அவர் வந்துட்டு பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா இந்த தேதியில தான் அறிவிச்சாங்க. காலை வணக்கம். ஆர் ரவிச்சந்திரன் பேசுற, சங்கரன் கோவில் நகரம், தென்காசி மாவட்டம்ல இருந்து. கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். நரேஷ்குமார் வைஷு, ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ். ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. என்னோட ஆன்சர் இதுதாங்க. நான் தர்மபுரிலேருந்து நரேஷ்குமார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் அனுப்பியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி, அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த பதிலை வந்து தெளிவாக டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. சபரி மனோஜ், அவர் வந்து பதிலை மட்டும் தான் அனுப்புவேன், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பேச மாட்டேன் அப்படின்ட்டு பதிலை மட்டும் அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றி. நரேஷ்குமார் வைஷு, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணவங்களே, நிறைய பேர் ரிப்பீட்டடாக நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூளை ரீஜா மனோகரன், அவங்களும் வந்து தென்கட்சி சுவாமிநாதனோடது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பதில் இதுதாங்க அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. நேர்கள் எல்லாருமே பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் யார் பதில் சொன்னாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு, அன்பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக லட்சுமிகாந்த் பாடிய பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகள்ல சிதுகுமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

7:40 ஆயிட்டு இருக்கு. ஆண் பாவம் போலாத திரைப்படத்திற்காக தான் சூப்பரான சாங் கேட்டு முடிச்சோம். எஸ் இந்த பாடல் வந்து என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஷீ இஸ் மை கேர்ள் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு தருணத்தில் வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, எத்தனை பொருத்தம் பார்க்குறாங்களோ இல்லையோ, மனப்பொருத்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அவங்களை வந்து லைஃப் லாங் கூட்டிகிட்டு போக வைக்கும். என்ன ஆனாலும் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுப்பாங்கல்ல, தட் இஸ் கால்ட் மனப்பொருத்தம். பார்த்தீங்களா, இங்கே கூட நம்பிக்கை தான் வருது. இன்றைக்கி வந்து சர்வதேச நம்பிக்கை தினம். ஸோ இந்த நாள் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யாரை கேட்டாலும் வாயை திறந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதாவது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உலகம் மாறிடுச்சு. அதை தாண்டி பொருளாதார சவால்கள், அதாவது இப்போ சொன்ன மாதிரி தான் எல்கேஜி யூகேஜி கூட 1.5 லட்சம் கேட்குறாங்க, இந்த மாதிரியான ஸ்கூல்ஸும் இருக்குது அப்படின்றது சொல்ல வந்தால், எல்லாருமே அந்த மாதிரி ஸ்கூல் தான் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பொருளாதார சவால்கள். ஸோ வீட்டில், எஜுகேஷனில், மெடிக்கல் செலவில் இந்த மாதிரியான சவால்கள், இயற்கை பேரிடர்கள் நடக்கிறது, சமூக பிரிவினைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை மட்டும்தான்.

நம்பிக்கை இழக்காம முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும் தான் இந்த நாளோட நோக்கமே. நம்பிக்கை அப்படின்னா என்னங்க, நான் நம்பிட்டே இருக்க, நம்பிட்டே இருந்தா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்பிக்கை ரொம்ப சிம்பிள், நாளைக்கு இந்த நாளை விட சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்பி பாருங்க. நிஜமாவே இன்னைக்கு நாளை விட நாளைக்கு டே பெட்டராகவே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம், தோண்டு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு பாருங்க. அது நம்மளை இன்னும் வேற வேற அடிகளுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். இல்லைங்க, நான் இன்னைக்கு சக்சஸ் ஆயிட்டேன், நாளைக்கு இந்த வெற்றிப்படியை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களால் முடியும். இருட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சத்தை எதிர்பார்த்து வெயிட் பண்றாங்க இல்லையா, அதுதான் அந்த நம்பிக்கை அப்படின்றது. இதுல எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வருது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜா வந்து ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்கிறாரா, வாழ்க்கைக்கான சிறந்த தத்துவத்தை வந்து எனக்கு யாராவது சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பரிசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஊர்ல இருக்கிற நிறைய பேரும் சரி, புலவர்களும் சரி, நிறைய தத்துவங்களை எழுதி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடா இல்லை, இல்லை இது வாழ்க்கைக்கான தத்துவம், இல்லை இல்லை இது வாழ்க்கைக்கான தத்துவம், வாழ்க்கைக்கான தத்துவம்னு எனக்கு இது பார்த்தா தோணவே இல்லை, அப்படி ஒரு தத்துவம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ரொம்ப கேட்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு புலவர் வராரு, நான் வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கான தத்துவத்தை எழுதி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் அதை இப்போ படிக்கக்கூடாது, வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப சோகமாக இருந்தாலும் அப்போ மட்டும் இதை எடுத்து படிங்க அப்படின்றாரு. இவரும் சரி ஓகே அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு. ஒரு சின்ன சீட்டில் எழுதி தர்றாரு, அதை மடித்து ராஜாவோட அந்த கையில் வந்து ஒரு மோதிரம் இருக்குது, அந்த மோதிரம் வந்து அப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்ணி அந்த மோதிரத்துக்குள்ளே அதை வச்சு மோதிரத்தை மூடிடுறாரு. இது வந்து உங்களுக்கு இந்த மோதிரம் என்னைக்காவது உங்களை பார்த்து மின்னும், அப்போ வந்து நீங்கள் இதை வந்து பார்த்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதாவது வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் சோகம் வந்தாலும் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாரு. எல்லா நாட்கள் கடந்து போது திடீர்னு பார்த்தா அண்டை நாட்டுக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து போர் எடுத்து வராங்க. அப்போ இவரோட நாடு வந்து இவரை விட்டு போயிடுது. ஸோ அவங்க எல்லாமே ஆக்கிரமிச்சிட்டாங்க, இவருக்கு ஒன்றும் பண்ண முடியல, இவரோட குதிரையை எடுத்துட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டார். ஸோ அப்போ துவண்டு துவண்டு போகும்போது அப்போ திடீர்னு வந்து அந்த வெயில் வந்து அந்த மோதிரம் மேலே பட்டு இவர் கண்ணில் படுது, பட்டு மினுக்குது, அப்படியே இவருக்கு அந்த ஞாபகம் வருது, அவர் பார்க்க சொன்னாரே அப்படின்னு இவரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்து ஒரு லைன் எழுதியிருக்கு, இது நிரந்தரம் அல்ல அப்படின்ட்டு. இது நிரந்தரம் இல்லையா, அப்போ இது என்னோட நிலைமை இல்லை, அப்போ நான் தப்பிச்சு ஓடக்கூடாது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் அங்கே பக்கத்து நாட்களில் இருக்கிற எல்லா ராஜாக்களோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவர் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு மறுபடியும் அவரோட நாட்டுக்கு வந்து திரும்ப போர் தொடுத்து மறுபடியும் அவரோட அரியணையை அவர் கைப்பற்றாரு. எதிரிகளெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்பாடா நம்ம நாடு நம்மளுக்கு எப்படியோ திரும்பி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ராஜா திரும்பி வந்துட்டாருன்னு ஊரே வந்து கொண்டாடுறாங்க. இவரும் வந்து கொண்டாடுறாரு. அந்த ஃபெஸ்டிவல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளிகள் அதெல்லாம் சேர்ந்து திரும்ப அந்த மோதிரத்தை மலைப்பட்டு திரும்ப மினுக்குது. டக்குன்னு இப்படி திறந்து பார்க்குறாரு, பார்த்தா இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு வருது. என்னது இதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு அப்போ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் இன்றைக்கி நிரந்தரமாக இதை நான் சந்தோஷப்படக்கூடாது, இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கைக்கான தத்துவமாக நான் பார்க்குறேன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இது நிரந்தரம் அல்ல அப்படின்னு எழுதின ஒரு வார்த்தை அவரை மாற்றிருக்குன்னா அதை வந்து அவர் மனசு நம்பியிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான். ஸோ இது நிரந்தரம் அல்லன்ற ஒரு ஒரு தத்துவத்தை அவர் நம்புறதுனால தான் அவரால் திரும்ப அவரோட நாடையும் பெற முடிஞ்சது, அந்த நாடை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதும் யோசிக்க முடிஞ்சது. ஸோ நம்பிக்கை அப்படின்றது இருந்தால், நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும். ஆல் ரைட், நீங்கள் நிறைய பேசிட்டீங்க சந்தியா அப்படின்னு நிறைய பேர் இப்போ நினச்சிருப்பீங்க. நான் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துறேன், நீங்கள் எல்லாரும் இந்த பாட்டை கேளுங்க. சின்மையும் ஆனந்த அரவிந்த் அக்ஷன் இணைந்து பாடிய பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட வரிகளில் சித்துக்குமாரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஆரோமலை திரைப்படத்திற்காக ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பஃபர் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோளு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணியா?

பாடலை கேட்டலாம். 7:52 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். ஆல் ரைட். ஸோ நிறைவா யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால ஜெயச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹலோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆன்சர் வந்து அப்புறமா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நம்மளே சொல்லிடலாம். அதுக்குள்ளே சுளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து இந்த ஸ்டோரிக்கு சாங்ஸுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். ஸோ எல்லாருடைய கமெண்ட்டையும் படித்தாச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தினத்தோட அதாவது ஐக்கிய நாடுகள் சபை எந்த வருடம் வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ 2025 அப்படின்றது தான் சரியான விடை. நம்பிக்கையை பத்தி நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நம்பிக்கை இருந்தா வெற்றி கிடைச்சிரும்னு சொன்னீங்களே சந்தியா. அப்ப நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்பிக்கை அப்படின்றது வந்து வெற்றிக்கான ஒரு உத்தரவாதம் கிடையாது, ஆனா வெற்றியை நோக்கி நீங்க நடக்க வைக்கிறதுக்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நம்மள யாராவது ஒரு புஷ் அப்படி பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வைப்போம் இல்லையா. அது வந்து இந்த நம்பிக்கையா இருக்கும். நம்பிக்கையை எப்பவுமே நம்ம ஒரு ஹாப்பினஸ் மாதிரி எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யாராவது சோகமா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சோகத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க, எவ்வளவு காசு வேணும் சொல்லுங்க, நம்ம கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேர்டு, அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. பக்கத்துல அதாவது நம்ம வந்து தேடி தேடி போய் யாருக்கும் நம்பிக்கை இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா நம்பிக்கை கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு போய் சொல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, உங்களோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எப்பவுமே ஒரு ஊக்கமா இருங்க அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். சின்ன சின்ன அன்பான செயல்கள் கண்டிப்பா பெரிய பெரிய மாற்றத்தை எப்பவுமே உருவாக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சர்வதேச நம்பிக்கை தினம். வாழ்க்கையில எல்லாமே எப்பவுமே திட்டமிட்டபடி நடக்கிறது இல்லை. சில நேரத்துல தோல்வி வந்தாலும் சில நேரத்துல சவால்களும் வரும், ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நம்ம எழுந்து நிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அது நமக்கு கொடுக்கும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு ஊக்கமான புன்னகை ஒருவரோட வாழ்க்கையில நம்பிக்கையை விதைக்க முடியும். நமக்காக நியூஸ் வாசிக்க ரெடி ஆயிட்டாங்க, அவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கும் போது ஓகே இந்த ஷோ நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுது. நிகழ்ச்சியில வந்து நம்பிக்கையை மட்டுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேற ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து எப்படி வந்து அவரோட காலனியில வந்து எல்லாரோடையும் வந்து ஃப்ரெண்ட் ஆகி சூப்பரா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். மோகன்ராஜனோட வரிகள்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோடு.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த, அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கு

நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்படத்துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசரகால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. வருதுங்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. ரிச்சர்ட் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக தான் பாடல் வைத்தீங்களா இருக்கு ஸ்டேடியம் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுல.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லே நேரம் சரி 8:42 ஆக போகுது. தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக தான் ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சோம். மூணு பொண்ணுங்களுமே வந்து அவங்க அவங்களோட வெர்ஷன்ல டிஃபரெண்டா வந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. சோ பெண்கள் அப்படின்னாலே அவங்க மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள் ஒண்ணுதான், அதை எக்ஸ்போஸ் பண்ற விதம் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஸ்டைல விதவிதமா இருக்கும் அப்படின்றது இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. ரஷா ரெயின்போல அடுத்ததா உங்களுக்காக தில்லாலங்கடி திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. சமயத்துல வந்து நமக்கு தோணும் எல்லாம் மறந்து போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும், எல்லாமே மண்டையில ஞாபகத்தில் இருக்கிறதுனால தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு அதையே வந்து அந்த ரைட்டர் வந்து யோசிச்சு விவேகா வந்து இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். விவேகாவோட வரிகள்ல கைலாஷ்கீர் மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள
2: மறதி நமக்கு வந்தாட்டோ.

மறதி எவ்வளவு நல்லது அப்படின்னு வந்து இந்த பாட்டு மூலமா சொல்லியிருப்பாங்க. ஆனா சமயத்துல மறதி எவ்வளவு கெடுதல் அப்படின்றது வந்து மறந்துட்டு திட்டு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். முக்கியமா இந்த பொருள் வாங்கிடுவான்னு சொல்றத நம்ம வரும்போது வாங்கிட்டு வராம மறக்கிறதோ, பர்த்டே ஆனிவர்சரி டேட்ஸை மறக்கிறதோ, ஸ்கூல்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்றத மறக்கிறதோ, காலேஜ்ல நமக்கு ஏதாவது வைவா இருக்கு அப்படின்னா அதை மறக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய மறதிகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து பெரிய பேக்ஃபயரவும் இருக்கும். நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கோம், நிறைய நிறைய விஷயம் நம்ம மண்டையில ஏற ஏற ஏற பழைய விஷயம்லாம் வந்து கம்மியாயிரும் அப்படின்றாங்க. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். அப்படி நான் வந்து நேற்று ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் வந்து விளையாடுறாங்க. அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு பையன் வந்து ஏதோ சண்டை போட்டான். அதுக்கு வந்து அவன் வந்து இன்னொருத்தர் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான், வரியா பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாமா, பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடலாமா அப்படின்றான். என்ன விளையாடுவானுங்க இவனுங்க அப்படின்னு பார்த்தா, பிங் பாங் விளையாடலாம் பாயிண்ட்ஸ் வச்சு அப்படின்றான். பிங் பாங் அப்படின்னா என்ன கேமா இருக்குன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்தது. பேட் எடுத்துட்டு வா, பிங் பாங் விளையாடி பாக்கலாம், யார் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்களோ அவங்கதான் அவங்கதான் அப்படின்றான். பேட்டை வச்சு விளையாடுறது நமக்கு கிரிக்கெட் தெரியும், பேட்மிண்டன் தெரியும், டென்னிஸ் தெரியும். சரி, இப்ப புதுசா பிக்கிள் பால்னு நிறைய பேர் விளையாடுறாங்க, இது என்னடா பிங் பாங் அப்படின்னு ஆயிடுச்சு. பிங் பாங்னா நான் ஏதோ இந்த கையில இருக்கிற அந்த இது கலர் கலரா வச்சுட்டு சியர் கேர்ள்ஸ் வச்சிருப்பாங்களே, அது பேர் தான் பிங் பாங்னு நினைச்சேன். சரி, என்னதான் இருக்கும், அவங்க என்ன பேட்டை தான் எடுத்துட்டு வரானுங்க, நானும் வீட்டுக்குள்ள போகாம அந்த காரடாலேயே நின்று பாத்துட்டு இருக்கேன், பிங் பாங்னா என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டேபிள் டென்னிஸ் பேட் எடுத்துட்டு போறானுங்க. நான் வர கூப்பிட்டு கேக்குறேன், டே தம்பி பிங் பாங் சொல்லிட்டு டேபிள் டென்னிஸ் பேட் எடுத்துட்டு போறேன்னு. அவன் என்ன ஒரு லுக் விட்டான், அப்பயே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன பார்த்துட்டு, பிங் பாங்னா இதுதான் அப்படின்னா, சரி என்ன தம்பி தப்பா சொல்றானா இல்ல நம்ம தான் தப்பா இருக்க, உடனே போயிட்டு நம்மளும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பிங் பாங் போடுறேன். கரெக்டு, பிங் பாங்க ஃபார்மலா வந்து இப்ப நம்ம வந்து டேபிள் டென்னிஸ் அப்படின்னு சொன்னாலும் பசங்களாம் வந்து அதை பிங் பாங்னு சொல்றாங்க. முன்னாடியும் பிங் பாங்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு புதுசா இருந்தது, உங்களுக்கு புதுசா இருந்தா நீங்களும் வச்சுக்கோங்க. ரன் திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. எஸ், உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிருக்காங்க வித்யாசாகரோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.9 எங்கேயே எல்லாமே சமதுள்ள

எட்டு மணி 54 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரஷா ரெயின் போல தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நிறைவா உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. வசுந்தரா தாஸ் மற்றும் பிரவீன் மணி பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ரஹ்மானோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு. 10 மணிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான டாபிக்கோட நானும் உங்களோட இன்னொரு ஃபேவரட் ஆர்ஜே மோகன்ராஜும் சேர்ந்து வந்துருவோம். அண்டில் தென், இட்ஸ் ஸ்டார் பாபாய் ஃப்ரம் சந்தியா. Shaka laka baby, shaka laka baby.

0: நேரம் காலை 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ் ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்படத்துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதிகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

நேரம் காலை 9:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. சூப்பரான ஒரு பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை துவக்கவிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும், இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராமங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில், வித்யாசாகரன் இசையில் வந்துட்டே இருக்குது. மஜா திரைப்பட்டிலிருந்து ஒரு பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே செம்ம தூளே.

0: விமலா விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள். நேரம் 9:10 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் திப்பு அனுரத ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில், பா விஜயின் வரிகளில், வித்யாசாகரின் இசையில் வந்துட்டே இருக்கு. மதுர திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் காலை 9:15 ஆயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் தேவாவின் இசையில் வந்துட்டே இருக்குது. வெற்றி கொடிகட்டு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு

நேரம் 9:23 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக கேட்க போகிற அந்த அட்டகாசமான பாடல் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராமங்களுடைய குரலில் வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் வந்துட்டு இருக்கு. குஷி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:29 ஆயிட்டுருக்கே. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற அந்த அட்டகாசமான பட்டய கலப்புற பாடல், மனோ மற்றும் கீதா அவங்களுடைய குரலில், பழனி பாரதியின் வரிகளில், சிற்பியின் இசையில் வந்துட்டே இருக்கு. உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்.

நேரம் 9:40 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப்பில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் மனு சுஜாதா அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. முத்து திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:47 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஆப்பில் அடுத்த பாடல் ஸ்விக்கிந்தர் சிங் சுபா அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளை ஆர் ரஹ்மான் இசையில், உயிரே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மனு ஸ்வர்ணலதா உங்களுடைய குரலில் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். தேவாவின் இசையில் சி வி ராஜேந்திரன் வரிகளில்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இசைக்குயில் எஸ். ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள், திரைப்படத்துறையினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் கோவாவில் நேற்று நிறைவடைந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிகள் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வடக்கு தெற்கு நேர்த்திசையில் இருந்தோம்.

0: ரேடியோ கேட்டுருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. இதுதானே நீயும் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்றீங்களா? எஸ் நேரம் சரியா 10:01 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில எப்பவுமே நாங்க வந்து தனியா வர மாட்டோம், ரெண்டு பேரா வருவோம். இன்னைக்கு நானும் மோகன் ராஜும் சேர்ந்து வந்திருக்கோம். என்னமா கேம் ஷோவா அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு கேம் ஷோ இல்லை, சண்டேன்றதுனால வீக்கெண்ட். வீக்கெண்ட்னா எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனால நம்மளும் ஒரு ரெயின்போ ஃபேமிலி தானே, நம்மளும் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களுக்காக ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம். எஸ் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை எதுல இருக்கு?
1: எனக்கு வந்து முதல்ல இறை நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு, கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு.
0: எதுனால ஓகே ஜி, நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: ஆமா,
0: மார்னிங்ல இருந்து நான் நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசிட்டே இருக்கேன். சரி, அதையே டாபிக்கா எடுத்துட்டு வருவோமே அப்படின்ட்டு. என்ன டாபிக் நம்ம மக்கள்கிட்ட பேசலாம்னா, உங்க வாழ்க்கையில நம்பிக்கை வந்து வீண் போகல அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம் எது அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு.
1: சூப்பர். நேயர்கள் கால் பண்ணலாம்.
0: எஸ், நேயர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-600-38, அப்படி இல்லைனா 298-500-554 அப்படின்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு. உன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரமானோட இசையில ஜோடி திரைப்படத்துக்காக தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: go!
1: பத்து மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க வித் மீ சந்தியா அண்ட்
2: நான் உங்க ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.
1: எஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை வந்து உங்களுக்கு வீண் போகாத தருணம் எதுன்னா கேட்டுட்டு
2: இருக்கோம். நிச்சயமா
1: ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே வர உங்களோட நம்பிக்கை வீண் போகாதது.
2: அப்படியே முதல்லே நம்ம சொல்லிடலாமா நம்மளுடைய அனுபவத்தையும்
1: சொல்லுங்க, உங்களோட அனுபவம் சொல்லுங்க.
2: ஏன் அப்படின்னா நம்பிக்கை தானே எல்லாத்துக்குமே முதல்ல காரணம். நம்ம எது செய்யணும்னாலும் முதல்ல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளால இது முடியுமா அப்படின்னு. அப்படி எனக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்தது. இந்த மூணு ப்ராசஸ் தான் நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா முதல்ல நாம நம்பணும், அதுக்கப்புறம் அதற்காக உழைக்கணும், அதுக்கப்புறம் ரிசல்ட் அது எப்படி வேணா கிடைக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: அந்த ரெண்டு ப்ராசஸும் நாம செய்ய வேண்டியது. நம்பணும், அதுக்காக சரியா முயற்சி பண்ணணும். அப்படி நான் நினைச்சது வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். காலேஜ்ல நாலு அரியர் வச்சுட்டேன் ஒரு தேர்ட் இயர்ல. அது நாலு இயர் அப்போ எங்களுடைய சீனியர்ஸ்க்கு வந்து கான்வகேஷன் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வராரு. அப்போ இந்த மாதிரி நமக்கு நடக்குமா, நம்ம நாலு அரியர் வச்சிருக்குமே, என்னடா கஷ்டப்பட்டு வர வீட்டில் ஃபீஸை கட்டிட்டு இருக்காங்க, ஃபெயில் ஆகிட்டுமே, என்ன பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு பக்கம் கில்ட்டியா இருக்கு. முடிப்புமான ஒரு தயக்கம் இன்னொரு பக்கம் இருந்தது. இருந்தாலும் விட்டுற மாட்டேடா அப்படிங்கிற ஒரு தைரியம் மட்டும் இருந்து அந்த நம்பிக்கை வச்சு அதே மாதிரி எப்படியோ படிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிட்டேன். அப்போ கான்வகேஷன் நமக்கு வரணும், வர்றப்போ ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் வரும். ஃபோர் இயர்ஸ் படிப்பு இன்ஜினியரிங்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் கான்வகேஷன் நடக்கிறப்போ நாம வரப்போ நம்ம ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கணும். அதுக்கு அப்போ வரப்போ நான் சென்னை டு கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர்ல படிச்சேன், சென்னை டு கோயம்புத்தூர் அம்மா அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல கூப்பிட்டு வரணும். இது எல்லாமே நடக்கணும்னா நான் பாஸ் ஆகணும், அப்போ படிக்கணும். அப்போ அதுக்கு எல்லாமே ஒன்னொன்னா செயின் லிங்க் வச்சு பாஸ் பண்ணி அதே மாதிரி நடந்தது. பாஸ் ஆனேன், ஒரு வேலைக்கு சேர்ந்தேன், சம்பளம் கிடைச்சது, அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்து வச்சேன். அதே நாள் கான்வகேஷனுக்கு அழைப்பும் வந்தது, லெட்டர் வந்தது. அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். அப்பா அம்மாவை எனக்கு சென்னைக்கு பக்கத்தில் தான் ஊர், சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மிக அருகில், அங்கேருந்து சென்னைக்கு வந்து அவங்கள நம்ம ட்ரெயினில் போகிறோம்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் கூப்பிட்டு வந்து ஃப்ளைட்டில் போகிறோன்னு போ சொல்லி ஈவினிங் இங்கே கிளம்பி நைட் வியூ வந்து கோயம்புத்தூரில் இருந்து இங்கேருந்து டேக் ஆஃப் வந்து டேல டே டைமில்
1: சென்னையோட
2: அழகு, அங்கேருந்து இறங்குறப்போ அந்த லைட் நைட் வியூவில் கோயம்புத்தூரோட அழகு பார்க்குறப்போ ஒரு சம மெமரி. நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சால் நடக்கும்ன்றதுக்கான ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஒரு அது மறக்க முடியாத லைஃப் டைம் மொமெண்ட்.
1: சூப்பர், வேற லெவல், வேற லெவல். மோகன்ராஜ் அவரோட ஒரு நம்பிக்கை வச்சு அவரோட நம்பிக்கை வீண் போகாத மொமெண்ட் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ நேர்களாகி நீங்களும் எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2986-0038 2952-0554. எஸ் நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். உங்க லைஃப்ல நடந்த நம்பிக்கையான விஷயம் சொல்லுங்க சார்.
3: ஆமா ஆமா, என்னன்னா பார்ட்

0: அன்னைக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த சமயத்துல அந்த ஒரு ஹோப் அப்படிங்கறது போயிடுச்சு, வயதும் ஆயிடுச்சு, இது மாதிரி ரொம்ப சீரியஸான ஆபரேஷன், என்ன ஆக போகுது, எப்படி பொழிச்சு வர போறாங்க அப்படின்ட்டு. ஈவன் பாட்டிக்கு கூட அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா அந்த சமயத்துல நான் சொன்னேன், இல்ல நீங்க கண்டிப்பா சூப்பரா சரியாயிடுவீங்க, இந்த உடம்பு ஆயிருக்கு அப்படின்னு நான் கவலைப்படுவீங்க, உள்ள போங்க சும்மா சூப்பரா வருவீங்க அப்படின்ட்டு. அந்த ஆபரேஷன் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் பாட்டி ரொம்ப ஆரோக்கியமா சூப்பரா இருக்காங்க. அந்த ஒரு தருணத்துல நான் கொண்ட நம்பிக்கை எங்க பாட்டியை காப்பாத்தியது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆண்டுகள் ரொம்ப ஆக்டிவாவும் இருக்காங்க, அந்த தருணம் நான் நம்பினேன் என்னுடைய லைஃப்ல. நம்ம நம்பிக்கைக்கு அபார சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி, நிச்சயமா நிச்சயமா.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ. வணக்கம்.
2: பண்ண
3: நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்காங்க சார், நம்ம எஃப்எம் மாதிரியே. என்ன டாபிக் ஒரு தடவை சொல்லுங்க, நான் அப்ல கேட்டுட்டு
1: இருந்தேன். உங்க நம்பிக்கை வீண் போகல அப்படின்ற தருணம் எது?
3: அதான் இப்ப லைன் பெரிய நம்பிக்கை. அவங்களோட பேட்டிங்க அவங்களோட பேட்டி அவங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க குரூப்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களோட இதை கேட்டு.
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டு வந்ததெல்லாம் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக தான். எஸ் ஜானகி பாடிய பாடல் வாலியோட வரிகளை இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 94.4.
4: இங்க எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

மஞ்சச்சவா பழகா.

0: எஸ் ஜானகி அவர்களோட குரல்ல தேவர் மகன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் உங்களோட நம்பிக்கை வந்து வீண் போகாத தருணம் எது அப்படின்னு தான் கேட்டு இருக்கோம். ஸோ நம்ம நேயர்களும் ரொம்பவே அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-60-0038 295-0554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலிதே பேசுறேன்.
1: ஓகேங்கம்மா. நம்பிக்கை, நீங்க நம்பிக்கை வச்சு ஜெயிச்சது என்னென்ன விஷயம்? நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லுங்க.
2: நிறைய விஷயம் இருக்கு. நான் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன், அப்போ

0: படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன், அப்ப கீழே விழுந்து கால் ரெண்டு முட்டுமே உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, நல்ல அடி விழுந்ததுல அடி வந்துச்சு. அப்புறம் மறுநாள் நான் 100 மீட்டர்ல அடி விழுந்துட்டு அதுல செகண்ட் வந்தேனா, 400 மீட்டர்ல போனா எப்படி அது உண்மையிலே அது பிராக்டிஸோ எடுக்கல ஒண்ணும் செய்யல, கால் வலி பயங்கரம், ஆனா கட்டாயம் ஜெயிச்சுதான் ஆகணும்னு
1: ஒரு சவால் வந்தாலும் அதையும் தாண்டி நம்பிக்கையோட ஜெயிப்பீங்க.
2: சொல்லுங்க. நீங்க அந்த அளவுக்கு நம் நாய் இந்த உடம்பு வீக் ஹெல்த்தை பொறுத்துதான் இருக்கும், உறுதியா சொல்ல முடியும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னாங்க. நாங்க இருந்தாலும் நாங்க நம்பிக்கையோட இருந்தோம், அது எங்களுக்கு எங்க கூட வந்து சேரும்னு சொல்லி அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிடுச்சு. இப்போ இருக்காங்க எங்க அந்த அம்மா ராஜன் தான் எங்க வீட்டுல. இப்போ அவங்க பேர் குஷியா.
3: என்ன பேர் சொன்னீங்க?
2: குஷியா.
1: குஷியா, ஆனா அந்த அந்த உயிரினம் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, காப்பாத்தணும்ன்ற ஒரு நம்பிக்கையை தாண்டி அதனுடைய பாசம், அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: நன்றி, நன்றிமா, நன்றி, வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: இருவருக்கும் வணக்கம். தேவராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க தேவராஜ் சார்.
4: நல்ல தலைக்கு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன மாதிரி என் மகள் வந்து எக்ஸாம் எழுதி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. நான் ரொம்ப நம்பிக்கை கொடுத்தேன், இல்ல பாஸ்
1: பண்ணிடுவேன்,
4: இல்ல எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த எக்ஸாம். நான் சொன்னேன் இல்ல நம்பிக்கை நம்பிக்கை வை, கண்டிப்பா பாஸ் பண்ணா. அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க சார்.
1: சூப்பரா. அவங்க அவங்க மேல வச்ச நம்பிக்கையும் பாஸ் பண்ணிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க. அவங்க மேல நீங்க வச்ச நம்பிக்கையும் அவங்க வென்றுட்டாங்க.
3: சுப்ரமணியம் படத்துக்காக தான் சிதார்த் பாடிய பாடல் நாமத்துக்குமார் வரிகள தேவி ஸ்ரீபிரசாதோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை எதிரும்
1: எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்லயே நேரம் சரியா 10:32 ஆயிட்டு இருக்கு. நம்பிக்கை அப்படின்ற டாபிக்ல நானும் மோகன் ராஜ் ரொம்ப தூர்வாரிட்டு இருக்கோம்.
2: ஆமா, நம்பிக்கைன்னு சொல்றப்ப இன்னொரு ஞாபகம் எனக்கு வருதுமா, நம்பிக்கை வந்து சரியான நேரத்துல நாம வைக்கணும்.
1: கரெக்டான விஷயம்.
2: அந்த தொடங்குறப்பே நமக்குள்ள நம்பிக்கை இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேற ஆப்ஷனே இல்லைன்றதுக்காக லாஸ்ட்ல நம்பிக்கையை தூக்கி வைப்பாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட்லயே நம்பிக்கையை வச்சிடணும், இது நடக்கும்ன்ற ஒரு. ஆனா திட்டமிடல் கரெக்டா இருக்கணும். இதை நம்ம வெற்றி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கையோட பிளான் பண்ணோம்னா ஜெயிச்சிருவோம். அடுத்த காலர் யாரு நம்ம பார்க்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம். சந்தியா மடத்துக்கும் மோகன் ராஜ் பயணிக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க சார்? ரெண்டு பேரும்
2: நல்லா இருக்கும் சார்.
1: சூப்பரா இருக்கும் சார். சொல்லுங்க சார், யாருங்க வந்து பேசுறீங்க?
3: நிகழ்ச்சி தலைப்பு நல்லா இருக்கு. நம்பிக்கை மேடம், நம்பிக்கை, அதாவது என்ன சொன்னீங்க, நம்பிக்கையால
1: உங்களோட நம்பிக்கை வீண் போகலப்பா அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம் எது?
3: உணர்ந்த தருணம்னா வாழ்க்கையில மேரேஜ் ஆச்சு, அப்புறம் வந்து பையன் பொண்ணா, அதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயம் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், கண்டிப்பாக.
3: ஆமா ஆமா,
1: உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவானது.
3: ஆமா

0: தொகுத்து வணங்கிக் கொண்டிருக்கும் இது தொகுப்பாளருக்கும் பணிவான காலை வணக்கம்.
1: காலை வணக்கங்கள்.
0: வணக்கங்கள். நீங்க வணக்கம் தானுங்க.
2: ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: திருப்பூர் மாநகர் மன்னரை
2: பார்த்து நீங்க நம்பிக்கையால ஜெயிச்ச விஷயம்.
0: ஐயா, இயந்திர விற்பனை வச்சிருக்கேன், தையல் இயந்திரம் விற்பனை. இடைத்தரகரா இருந்தேன், இடைத்தரகர் இருந்தேன். என் தந்தை 50,000 கொடுத்தார்கள். ஒரு வண்டி ஒண்ணு வாங்கினேன். அந்த மீதி பணத்தை வைத்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் என்று நினைத்தேன். ஒரு இயந்திரம் எடுத்தேன், மிஷின், அந்த மிஷின் சொல்லாங்க எடுத்தேன். அந்த மிஷினும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. ஆனா இழந்து இழக்க மாட்டேங்க தன்னம்பிக்கை இருந்ததுங்க. மறுபடியும் வந்து வெற்றியாளர் இருக்கானு என்னைக்கு கொங்கும் கொங்குமேன் ரோடு கொங்கு சாலை அப்படின்னு சொல்லுங்க. இயந்திர விற்பனை வச்சுக்கிறேங்க, சிறப்பா இருக்கிறேங்க. இன்னொரு நம்பிக்கை வந்து பிறர் நலம் சார்ந்தது அப்படின்னு கூறினு
2: ஒவ்வொரு வார்த்தையும் ஆங்கிலம் கலக்காம பேசணும் நினைக்கிறீங்க பாருங்க, அந்த எண்ணத்திற்கு பெரிய பாராட்டுகள் சார்.
1: கண்டிப்பாக
0: வாழ்த்துக்கள். வாய்ப்பு முடிக்கும் செய்திக்கும் நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோட இருக்காங்க. என்னோட நம்பிக்கை இப்ப நான் போகும்போது என்ன ரெகுலரா கடையில வந்து காய்கறி வாங்குறேன்னா கடையை மூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை. அவரு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கைகளும் இருக்குல்ல. ஸ்கூல் படிக்கும் போது ரெக்கார்ட் நோட்டை கடைசியா சப்மிட் பண்ணிருப்பேன், என் நோட்டை அவங்க திருத்திடக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை. அவங்க திருத்தாம வச்சுட்டு போனா மறுநாள் மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு
2: நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைகளா மாறிடுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனா நம்ம யோசிப்போம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனா ஒரு சிலருக்கு ஈஸியா கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு கிடைக்காமே போயிடுது. ஒரு சில கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இல்லாமே போயிடுது. அதனால நம்பிக்கை சின்ன விஷயமா இருந்தா கூட அது மாறும். இது எனக்கு வேணும்ன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்பி ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாம இருக்கும்.
1: மாடர்ன் டெக்னிக்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நம்பிக்கை மனசுல நினைச்சிட்டோம், நம்பிக்கையா இருக்கும் ப்ராசஸ் சொல்றோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே, நான் ரீசெண்டா ரெண்டு மூணு பேரை பார்த்தேன், ஹேண்ட்பேக்ல ஒரு டைரியோடய சுத்துறாங்க. என்ன டைரி அது பாக்கலாமானா, அதை டச் பண்ணிட்டாதீங்க, அது என்னோட பர்சனல் டைரி. அதையும் அவ்வளவு எக்ஸ்பிரஷன் பர்சனல் டைரி வச்சுக்கோங்கண்ணே. அப்புறம் அது என்ன டைரின்னு கேளுங்களேன் அப்படின்னாங்க. என்ன டைரினா, அவங்க வந்து சொன்னாங்களே விஸ்டம் டைரின்னு ஒருத்தங்க. ஒருத்தங்க வந்து என்னோட ஃபியூச்சர் டைரி. ஆளாளுக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. என்ன தாங்க பண்ணுவீங்க அந்த டைரி இல்லைன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க இல்ல நான் சில வீடியோஸ் பார்த்தேன், சில இடத்துல சொன்னாங்க ஃபாலோ பண்றேன், எனக்கு என்ன ஆசையோ எனக்கு என்னவா ஆகணும்னு நினைக்கிறனோ நான் அதை வந்து நடந்த மாதிரி அதுல எழுதி வச்சிருவேன். அது எழுதி வச்சிருவேன். யாரும் அந்த டைரி எல்லாம் படிக்க விட மாட்டேன். நான் பர்சனலா எப்பவுமே நான் கையில வச்சிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு வர ஒரு ஒரு ஆசைகள் நான் அந்த டைரியில எழுதி வச்சாலே எனக்கு நடந்துரும். நாங்க நான் சொன்னேன் என்னங்க மாயாஜால டைரி மாதிரி ஏதோ சொல்றீங்களேன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் அதை எழுதி வச்சுட்டேன்னா அதுக்கான உழைப்ப நான் ஆரம்பிச்சிருவேன், அதை பத்தி என் ஃபோக்கஸ் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த யூனிவர்சல் லாவே என்னது, லா ஆஃப் அட்ராக்ஷன் வாங்கல, ஈர்ப்பு விதி. நம்ம ஒரு விஷயம் மனசுல நினைச்சிட்டோம்னா அது நம்ம ஒரு ரெட் கலர் காரை பத்தி யோசிச்சிருப்போம், கண்ணதுக்கு ரெட் கலர் கார் வந்துடும். ஒரு புது வார்த்தை இன்னைக்குதான் கத்திருப்போம், நாளைக்கே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி யாராவது பேசுவாங்க. ஆனா இத்தனை நாளும் நம்மள தாண்டிதான் அந்த வார்த்தைகள் வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்னைக்கு கத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்ம கூட இதை கேள்விப்பட்டு இப்ப அவரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இந்த சீதோஷ்ண நிலை அப்படின்ற வார்த்தையை நான் கொஞ்ச நாள் முடிதான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பேசும்போது ஓ ரொம்ப நாளாவே இருக்கு, எனக்குதான் புதுசு. சோ இப்ப என்ன தேடி தேடி அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். இப்ப அதேதான் அவங்களும் சொல்றாங்க, டைரியில் நான் எழுதிட்டேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள, ஆனா இப்ப எழுதிட்டேன், இப்ப நான் அதை நினைச்சிட்டே இருக்க எனக்கு வந்துரும் அப்படின்றாங்க. சோ இந்த நம்பிக்கை வந்து
2: வந்துரும் இல்ல, நீங்க அதை நோக்கி போறீங்க,
1: போறாங்க, அந்த ப்ராசஸ் காண்டி அவங்க உழைக்கிறாங்க.
2: அது அது அது நீங்க சொன்னதுல இருந்தே அதை பதில் எடுத்துக்கலாம். எழுதுனால அது வராது, எழுதுனால அது செய்யணும் செய்யணும் செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதாவது பல்லாவரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறதுனால போக மாட்டீங்க. நீங்க பஸ் ஏறி போனாலோ இல்ல பைக்ல ஏறி போனாலோ நடந்து போனாலதான் போக முடியுமே தவிர எழுதி வச்சதுனாலே போக முடியாது.
1: கண்டிப்பா
2: அதை செயல்படுத்துறதுலாம் அந்த நம்பிக்கையோட வெற்றி ரிசல்ட் இருக்கு.
1: கண்டிப்பா. சோ இதுதான் வந்து நிறைய பேர் இப்ப ஒரு டெக்னிக்கா ஃபாலோ பண்றாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா எழுதி மட்டும் வச்சிருங்க, ப்ராசஸ் எதுவும் பண்ணாத சில கூட்டம் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பர்சனலா நோட்டு டைரி எல்லாம் வச்சு எழுதுறீங்க, அது நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கான உழைப்ப போடுங்க, அதுக்கப்புறமா எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஒரு அருமையான படம், அயன் படம் பேரு. அந்த படத்துல இருந்து சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு. கார்த்திகோட வாய்ஸ்ல நாமத்துக்கு அவரோட வரிகள் ஹரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 104.

0: ஏண்டா இப்படி கத்துற, என்னடா என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. நேரம் சரியா 10:45 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
1: நம்பிக்கை. நம்பிக்கை, ஏன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
0: எஸ், நம்பிக்கை வந்து உங்களுக்கு கை கொடுத்த தருணம், அதாவது கை விடவே இல்லைங்க, நான் வச்ச நம்பிக்கை என்ன காப்பாத்திருச்சுன்ற தருணம் எது தான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க சார்?
2: ராஜலட்சுமி வேஸ்ட் மாம்பழம்.
1: ஆ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: இருவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்க. நம்பிக்கைனால நீங்க வென்ற விஷயம் என்னமா?
2: வென்ற விஷயம்ங்கிறது நிறையவே இருக்குது, இருந்தாலும் வாழ்க்கையே நம்பிக்கை தான்
1: வாழ்க்கை.
2: நம்பிக்கை வச்சு, கடவுள் நம்பிக்கை அவசியம் எல்லாருக்கும் தேவை. அதுக்காக கடவுளவே நம்பிட்டு இருக்க கூடாது. அடுத்தது வந்து நம்பிக்கை, நம்ம வைக்கிற நம்பிக்கை நல்லபடியா எல்லாம் நிறைவேறணும், நம்மளுக்கு கை கூடணும்னா பொறுமையும் விடாமுயற்சியும் வேணும். நம்ம நம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்.
1: பொறுமை விடாமுயற்சி, சூப்பர்மா.
2: நான் ஆசைப்பட்டு நம்பி இது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு இடம் வாங்கி வீடு கட்டினதுதான் என்னோட வாழ்க்கையில.
1: சூப்பர், சூப்பர். அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: நன்றி. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் சந்தியா மேடம், மோகன்தாஸ் சார், இருவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாளையம் ஹரி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம்.
3: இறைவன் மீது ரொம்ப நம்பிக்கை உள்ள மனிதன் நானு. புலால் உணவு அறவே உணர்த்து வள்ளலார் பக்தர் நானு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நானு வள்ளலார் எனக்கு செய்த நிறைய விஷயத்துல ஒன்னு சின்ன ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் நானு. சாயந்தரம் 5 மணிக்கு மழை அடைமழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்க பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வருது, மழை பெஞ்சிட்டு எப்படி வரும்னு நினைச்சேன். வள்ளலாட்ட வேணும், 5 நிமிஷம் மழையை நிறுத்தினார். அதை என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம் அது.
0: நன்றி சார, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஓகே, நம்பிக்கை அப்படிங்கிறது முதல்ல நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை, நம்ம முயற்சி மேல வைக்கிற நம்பிக்கை, அடுத்ததா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி நாம அந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி முதல்ல நாம தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கு நம்ம எல்லா விஷயத்தையும் கிளாரிட்டியாக இருக்கிறப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கையை நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தோம். நாம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களோட தனியாக வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தணும். அதுக்கு அந்த நம்பிக்கைன்றது ஒரே வார்த்தையில் வந்துடாது. அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்கறது மூலயமா, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது மூலயமா நாம் அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியும். அதனால் நம்பிக்கைன்ற வார்த்தை ரொம்ப பெருசு. முதல்ல நம்பிக்கையை வைக்கணும், அதுக்காக ரொம்ப கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக. நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
4: அன்பு சகோதரி சந்தியாமாவுக்கும் மோகன்ராஜ் சாருக்கும் வணக்கம்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: வணக்கம் சார், வணக்கம். சொல்லுங்க சார்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாத தருணம் அப்படின்னா எது?
4: நான் லவ் பண்ண தருணம் தான்.

0: நன்றி சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: முருகன் சார், உங்க நம்பிக்கை வீண் போகாத தருணம் பத்தி சொல்லுங்க.
2: என் நம்பிக்கை வீண் போகாத தருணம்டா, இந்த நம்ம வந்து ஒரு விழா வந்து வச்சிருந்தாங்க எங்க ஊர்ல வந்து. விழா வந்து நாங்க வந்து ஒரு போட்டிக்கு வந்து சேர்ந்திருந்தோம், ரன்னிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த வந்து போட்டியில் சேர்ந்திருந்தான். அவன் வந்து நான் தூரத்துல வந்து வெளியூர்ல வந்து வந்திருந்தான். கடைசி வந்து ஐயோ முடிஞ்சிடக்கூடாதே, முடிஞ்சிடக்கூடாது, நம்ம போய் எப்படி கலந்து தரணுமே அப்படின்னு பார்த்தா அங்கே போறோம். கடைசி ஃபைனல் வந்து கொஞ்சம் கூட அவத்தோட நாங்கள் அப்படியே போய் கலந்துக்கிட்டோம் சார், முடியறதுக்குலாம் போய்.
1: ஓகே ஓகேங்க சார்,
0: சூப்பர்.
2: ஏன்டா மறக்க முடியாதா, ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நம்ம கலந்துக்கிற முடியும். ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்க கூட என்னைக்குமே இருந்தா கண்டிப்பா நம்ம கலந்துக்கலாம், நம்ம போறதுக்குலாம் முடியாது அப்படின்னு நினைச்சா போய் சேர்றோம். அப்புறம் தான் நாங்க விளையாண்டு கலந்துக்கிட்டோம், ரொம்ப பைசும் கிடைச்சாதான் நம்பிக்கை மீன் போகாத தரும் நாங்க வந்து.
0: நன்றி நன்றி சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஆல்ரைட், கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நல்ல எல்லா நேயர்களுமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வீண் போகாத தருணத்தை ஷேர் பண்ணிக்கலாம்.
1: ஆனா நிறைய நம்பிக்கை வீண் போயிருக்கும் அப்படின்னு சில, இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். இதையும் தாண்டி நாம யோசித்தோம் அப்படின்னா வெற்றி தோல்வி அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அது ஒரு அனுபவம் எதுவா இருந்தாலும்
0: போகணும்.
1: அந்த ஒரு அனுபவமா நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கை முழுசா அந்த நம்பிக்கையை நம்ம ஃபாலோ பண்ணும். பிறந்த முடிகிற வரையும், நம்ம வாழ்க்கை முடிகிற வரையும் ஒரு அறத்தோட வாழ்றது, நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு நல்லது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முடிகிற வரையும் ஒரு மனநிறைவோடு நம்ம வாழலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இந்த ஒரு மணி நேரம் ரொம்பவே அருமையாக போச்சு அப்படின்னு நம்பிக்கையோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிக்கிறோம். மோகன்ராஜ் உங்களோட கண்டினியூ பண்ணுவார். நான் மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்தில் வந்து சந்திக்கிறேன். அண்டர் த நெக்ஸ்ட் டாடா பாபாய் ஃப்ரம் சந்தியா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் குட்டி திரைப்படத்துக்காகவும் கடா திரைப்படத்துக்காகவும் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ ஃபம் என்ன புள்ளினால
1: எல்லாமே எப்பவுமே செம்ம தூளே.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிலாக்கர் என்பது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியாகும். டிஜிலாக்கர் என்பது உண்மையான டிஜிட்டல் ஆவணங்களுக்கான அணுகலை வழங்குவதாகும். மேலும் இது குடிமக்களின் டிஜிட்டல் அதிகாரம் அளித்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. டிஜிலாக்கர் என்பது ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சேமிப்பு, பகிர்வு மற்றும் சரிபார்ப்புக்கான கிளவுட் அடிப்படையிலான பாதுகாப்பான தளமாகும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஜிலாக்கரில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும், தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் முடியும். லாக்கரில் முக்கியமான ஆவணங்களான பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, பள்ளி மதிப்பெண் சான்றிதழ்கள், இன்சூரன்ஸ் பாலிசி ஆவணங்கள் என அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பாக வைக்க முடியும். இந்தியாவை டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகமாகவும் அறிவு பொருளாதாரமாகவும் மாற்றுவதில் நோக்கமாக கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் காகிதமில்லா நிர்வாகத்தின் இலக்காகவும் இது திகழ்கிறது. காகித ஆவணங்களின் பயன்பாட்டை குறைக்க உதவுகிறது. காகித அடிப்படையிலான செயல்முறைகளில் இருந்து காகிதமற்ற செயல்முறைக்கு மாற உதவுகிறது. இந்த டிஜிட்டல் ஆவணங்கள் இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் சட்டபூர்வமாக செல்லுபடியாகும். அது மட்டுமின்றி அசல் ஆவணங்களுக்கு இணையாக இவை கருதப்படுகின்றன. டிஜிலாக்கரில் அசல் ஆவணங்களை பாதுகாப்பான முறையில் டிஜிட்டல் பதிவை கிளவுடில் வைத்திருக்க உதவுவது மட்டுமல்லாமல் பயனரின் வேண்டுகோளின்படி பல்வேறு அங்கீகாரங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும். அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் விரைவான பலன்கள் மற்றும் சேவைகளை எளிதாக பெற முடியும். டிஜிட்டல் வசதி மூலமாக ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் நேரத்தில் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது டிஜிலாக்கர் வேலட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உங்களின் ஓட்டுநர் உரிமத்தை தேவைப்படும் சமயங்களில் காண்பிக்கவும் முடியும். மேலும் அனைத்து ஆவணங்களையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் முடியும். இயற்கை பேரிடர் போன்ற சமயங்களில் முக்கிய ஆவணங்களை இழக்கும் போது இந்த டிஜிலாக்கர் வசதி கை கொடுக்கும். டிஜிலாக்கரை பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்வோம். இணையதள முகவரி மீண்டும் www.digilocker.gov.in/ என்ற இணையதளத்தில் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி டிஜிலாக்கர் வேலெட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவு செய்வதற்கு ஆண்ட்ராய்ட், iOS பயன்பாடும் உள்ளது. ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் உங்களிடம் இல்லை என்றால் அருகில் உள்ள நிரந்தர ஆதார் பதிவு மையத்தில் அதை புதுப்பித்து அதன் பிறகு டிஜிலாக்கருக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் பாதுகாப்பு பின்னை உருவாக்கி உங்கள் மின்னஞ்சல் ஐடியை உள்ளிட வேண்டும். இந்த செயல்முறை முடிந்ததும் நீங்கள் ஒரு பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு தேவையான நேரத்தில் டிஜிட்டல் லாக்கரை பயன்படுத்த முடியும். டிஜிலாக்கரை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று டிஜிலாக்கர் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி 4 நிமிடம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம். நாம் வந்து ஒரு விஷயத்தை, ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குமே, நாம் நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்குமே, ஐயோ நம்ம கற்றுக்கிட்டால் இதை நம்ம சரியாக செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஆனால் ஒருத்தர் அதை செய்யறத பார்த்து, இவ்வளோ ஈஸி தானா, இதையா நாம் இவ்வளோ நாள் வந்து கற்றுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு வந்து யோசித்து அவர் பண்ணுறதில் இம்ப்ரெஸ் ஆகி நாம் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு

0: நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952205554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து?
1: ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமிம்மா, சொல்லுங்கள். சேமிப்புக்கான தொகையை நாம தனியா எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு நாம வந்து செலவை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு மாசமும் தனியா நாம சேமிக்கக்கூடிய அந்த லெவல் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: யாருங்க?
0: கலா மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம், யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
2: எங்க அம்மா கிட்ட. மேடம்,
0: என்ன விஷயம்?
2: அம்மா குடும்பம் பாப்பாங்க, அதெல்லாம் மிச்சம் பண்ணிப்பாங்க காசு எல்லாம். அதே மாதிரி நான் வேலைக்கு போயிட்டுனா குடுத்துருவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, அது போல சேர்த்து எனக்கு குடுப்பாங்க காசு. திரும்பி நான் மிச்சம் மாசம் அம்மாவுக்கு ஏன்னா தேவைப்படுற அம்மா வாங்கிக்கல, அம்மா வச்சுக்கணும் எல்லாம்.
0: அவ்வளவுதாங்க இல்லையா? இந்த மாதிரி அம்மா கிட்ட குடுத்து அம்மா எனக்கு தேவைப்படும் போது குடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை விட அவங்க வந்து சிக்கனமா அதை வச்சுக்கிறது, தேவைக்கு மட்டும் செலவு பண்றது அப்படிங்கறது வந்து இருக்கும். நம்ம கையில இருந்தா தானே நமக்கு வந்து வரவு செலவு தெரியாம அப்படி இஷ்டத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுவோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். தொடர்ந்து நாம பேசுவோம், யார்கிட்ட இருந்து என்ன விஷயத்த நீங்க வந்து உடனே கத்துக்கிட்டீங்க, ரொம்ப இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்ச விஷயம் இவ்வளவுதானா அப்படின்னு வந்து நீங்க கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாடல் கத்துக்கிட்டே இருக்கு, அவள் வருவாளா திரைப்படத்தில இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டு நைந்திருப்போம்.

நேரம் 12:12 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, அதை பற்றி சொல்லணும், எங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952055454. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் அணுகுவாங்க. ஒரே விஷயத்தை செஞ்சாலும் கூட எல்லாருமே அதை செய்யக்கூடிய விஷயம், அந்த நேரம், அந்த அவுட்புட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. அதுக்கான காரணம் அவங்க ஏதாவது ஒரு ட்ரிக்கு அதில் ஃபாலோ பண்ணுவாங்க. அது சமையல் ஆகட்டும், கோலம் போடுறதாகட்டும், சேமிப்பாகட்டும், வண்டி ஓட்டுறதாகட்டும், இல்லை ஒரு விஷயத்தை ரொம்ப சுலபமாக பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும். சில பேர் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் சிலர் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தால் டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி, ஆமாம் இதெல்லாம் சரியாயிடும் போப்பா அப்படின்னு வந்து எடுத்து போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை கூட அணுகிற விதம் அப்படிங்கிறது வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ இவங்க கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி தான் நாம் பேசிக்கிட்டே இருக்கும். பேசலாம், தொடர்ந்து பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. எஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து, உனிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா, குரலில் வைரமுத்து, வரிகளில் தேவாவின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம், இது FM 91.4 எங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
2: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
1: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
2: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு.

0: ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
1: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
6: நேரம் 12:21 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம்.
6: வணக்கம். யாரிங்கிறது பேசுறீங்க?
7: குயில் கோபி.
6: குயில் கோபி சார், ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, வெல்கம் சொல்லுங்க. இல்ல, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிகழ்வுல வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. கோபத்தோட ஒரு விஷயத்த அணுகுனா கூட நமக்கு முடிவெடுக்க கூடிய ஒரு சூழல், அதுவும் சரியான முடிவெடுக்க கூடிய ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல இருக்காது. வணக்கம் ரெயின்போ.
8: ஹலோ. வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்க இருந்து?
8: பொறுமையும் அமைதியா இருக்கணும், அது ரொம்ப கை கொடுக்குது. அதுவும் யாராவது நம்மகிட்ட வந்து சண்டை போடுறாங்க, நம்ம கொஞ்சம் அப்ப எதுவுமே பேசாம இருக்கணும். அவங்க சண்டை போட்டுக்கிட்ட எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட கருத்துக்களை அவங்க கிட்ட வச்சணும். அந்த அவங்களே எமோஷனலா இருக்கும் பொழுது நம்ம திருப்பி பேசணும்னா இன்னும் அதான் அந்த வாக்குவாதம்
6: இன்னும் அதிகமாயிடும்.
8: அதான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒருத்தவங்க இதுதான் ரைட்டுன்னு பேசும்பொழுது அவங்க கிட்ட நம்ம பேசாம அவங்க அமைதியா இருந்துடுறதுதான் நல்லது அப்படிங்கிறது கத்துக்கிட்ட.
6: ரொம்ப ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எல்லார்கிட்டையும் அந்த பொறுமை அப்படிங்கறது வந்து நாம நிச்சயமா கடைபிடிக்க கூடிய ஒண்ணு. கோபத்துல சண்டை ஒருத்தர் போடும்பொழுது இன்னொருத்தர் போட ஆரம்பிச்சோம்னா அந்த பிளவு வந்து ரொம்ப அதிகமாயிடும். பொறுமையா இருக்கும் பொழுது நாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கும், கோபத்துல கத்தும் பொழுது ஒரு விஷயம் சொல்றதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் ஈஸியா பேசிடலாமா, எங்கம்மா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கலாம். ஆனா அந்த நேரத்திலயும் நாம வந்து பொறுமை காத்து அதுக்கப்புறம் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா எதிரில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பிள்ளைங்க கிட்ட இருந்து இந்த குணத்தை நான் கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து ரொம்ப அழகா அந்த தாய் சொல்லும் பொழுது, நாம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைங்க கிட்ட இருந்தும் நாம நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. தொடர்ந்து நாம பேசுவோம், இவங்க கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன? நிலாவே வா திரைப்படத்திலிருந்து பாடல், ஹரிஹரன் மற்றும் சித்ரா, குரலில் வைரமுத்து, வரிகளில் வித்யாசாகர், இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ഹായ് സ്നേഹിതിയെ.
1: நேரம் 12:31 50 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் சுலபமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன, என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற எண்ணை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். பேசுவோம் பாடல். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், பழனி பாரதியின் வரிகளில், தேவாவின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: ஹாய் சிநேகிதியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:37, 25 நொடிகள். வணக்கம். போஜராஜன் சார், பின்னாடி ஒரே சத்தமா இருக்கே சார், சொல்லுங்க சார். அடாடாடா, போஜராஜன் சார் நமக்காக வந்து ஹாய் சிநேகிதியா நிகழ்ச்சியில பேசணும்னு நினைச்சாரு. எஸ், இந்த ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட இருந்து நாம ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டோம். இவ்வளவு சாதாரணம் தானா அப்படின்னு வந்து நீங்கள் வியந்த ஒரு விஷயம், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க.
1: நான் கத்துக்கிறது வந்தீங்க, எனக்கு வயசு 71.
0: சரி,
1: 35 வயசுல என் பையன் அன்னை உள்ளே தூர்தர்ஷன்ல குடியின் தீமைகளை பார்த்து 5 வயசு பையன் எனக்கு
0: சொன்னான்.
1: என் புள்ள
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அவன் சொன்னான், அன்னையில இருந்து நான் குடியும் விட்டுட்டேன்.
0: சிறப்பு சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: சிறப்பு
0: சார், நன்றி சார். இந்த ஒரு விஷயம் இவங்க செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லையா? நாம் அதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அவங்க செய்யும் பொழுது அது ஈஸியாக இருக்கே, நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கிட்ட இருக்கிற திறமை வந்து இந்த செங்கலை மேலே தூக்கி தூக்கி போடுவா கட்டிட தொழிலாளி.
0: ஆமாம் ஆமாம்.
3: அங்க மேல ஒருத்தவங்க நிப்பா, கீழே ஒருத்தவங்க அப்படின்னு அழகா தூக்கி லாவகமா போடும்போது அழகா கேச்சு பிடிப்பாங்க பத்தியா?
0: ஆமா ஆமா, அந்த அந்த ஒரு நிலையா அது வந்து ரொம்ப அழகுதான். அந்த பொறுமையும் கரெக்டா அந்த கவனமும் இருந்தது அப்படின்னா அதை நாம சிறப்பா செய்யலாம். தொடர்ந்து நாம பேசுவோம் ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில. தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி.
4: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப

0: பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக்குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதை அடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். இந்த ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட இருந்து நான் ஈஸியாகவே கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள்.

0003 இல்லைனா 2952525554 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நிறைய பேர் அவங்களுடைய சேமிப்பு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இவங்க கிட்ட இருந்து நான் இந்த சேமிப்பு விஷயத்தை கற்றுக்கிட்டேன், அப்புறம் பொறுமையை கற்றுக்கிட்டேன். ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், சேமிப்பு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப அவசியம். வெறும் பணம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்திலிருந்து தண்ணியிலிருந்து பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து எல்லாத்தையும் நாம ரொம்ப சிக்கனமா தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா பல பிரச்சனைகளையும் பல இக்கட்டான சூழல்களையும் வந்து தவிர்க்க முடியும். அதையும் நிறைய பேர் வந்து சொன்னீங்க. அப்புறம் பிள்ளைங்க கிட்ட இருந்து நாம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையா சொன்னாங்க. நாம ஒரு விஷயத்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது வேற, அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கிறது அப்படிங்கிறது வேற. அப்போ ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய அந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எளிமையா அதை கையாளக்கூடிய முறையை நாம கத்துக்கிட்டு அதை செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப சிறப்பாகவுமே இருக்கும். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 2:15 வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. பாடல் காத்துக்கிட்டு இருக்கு சிம்ம ராசி திரைப்படத்திற்காக உனிகிருஷ்ணன் மற்றும் சுவர்ணலதா. குரலில் கலைக்குமார், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் 91.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. மா தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
3: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சு சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
2: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
3: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவங்களுடைய குரலில், ஆலங்குடி சோமுவின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்துட்டே இருக்குது. சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:04 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போல திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்துட்டு இருக்குது. படகோட்டி திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:10 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

ஆடலுடன்.

0: டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நேரம் இப்போ 1:20.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற அந்த இனிமையான பாடல் எதுன்னு பார்த்தோன்னா டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடின பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 1:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கக்கூடிய பாடல் ஏஎம் ராஜா, பி பானுமதி அவங்களுடைய குரலில், மருதகாசியின் வரிகளில், எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில், அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி

0: நேரம் 1:42 ஆயிற்றுக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரல், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், தில்லானா மோகன் அம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கு தேவம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதோடு.
1: Ding, ding, ding.

நேரம் 1:47 ஆயிட்டிருக்கு. இனிமையான பாடல்களை திரைக்கான நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், வசந்த மாளிகை திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம தூள்.

ஏஎம் ராஜாபி லீலா அவங்களுடைய குரலில், டிஎன் ராமையாதாஸ் அவருடைய வரிகளில், எஸ் ராஜேஸ்வர ராவ் அவருடைய இசையில் நம்ம பாடலை கேட்டோம். அடுத்ததான் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் வாலியின் வரிகள், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ்பழனி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மத்தோளே.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் மனதிற்கு இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜாவின் இசையில் தளபதி திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:26 ஆயிற்றுக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்து.

மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திருடா திருடா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் மனோ மற்றும் குழுவினர். குரல்களில் வைரமுத்து, வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:46 43 நொடிகள் ஆயிற்றுக்கு. மனதை வருடக்கூடிய இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் கேட்டடைந்திருப்போம்.

ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன், மனோ மற்றும் சுரேந்தர் இணைந்து பாடிய பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக்கு அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தவேக்கவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் டொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிக்கந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஸ், திரை கானம் கேட்க இருக்கிறோம். மனதை வருடக்கூடிய பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. வின்னர் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் முதல் பாடல் உதித் நாராயணன் மற்றும் பிரசாந்த் குரலில், விவேகாவின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 3:12 25 ஆயிற்றுக்கு. தேவன் மற்றும் ஹரிணி குரலில் பழனி பாரதியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 3:33 ஆயிட்டிருக்கு. காக்க காக்க திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் பாடல்.
1: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே விண்வெளி.

நேரம் 3:39 ஆயிட்டு இருக்கு. மனதை வருடக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் திரைகாணம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கே கே மற்றும் கண்மணி குரலில், வைரமுத்து வரிகளில், பரத்வாஜின் இசையில், திருட்டு பயலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:44 நொடிகள் ஆயிற்றுக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரதாஸ் குரலில், வாலியின் வரிகளில், ஏ ரஹ்மானின் இசையில் பாடல், ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

ப. விஜயின் வரிகளில் ஹாரி ஜெயராஜன் இசையில் கே கே மகாலட்சுமி ஐயர் மற்றும் ஷாலின் இணைந்து பாடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெண்டு திரைப்படத்திலிருந்து பாடல், டி இமானின் இசையில் தபு சங்கர் வரிகளில் டி இமான் மற்றும் மாயா இணைந்து பாடிய பாடல். மீண்டும் 4-2 விடுகதைகளோட வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறார். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசு முறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிக்கந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிகாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 4:33 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2186003 8 இல்லைனா 2952205545. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
3: மேடம். மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: சிம்பிளா கேளுங்க மேடம்.
2: வரும் பொழுதுமே சிம்பிளா கேளுங்க மேடம். சரி, சிம்பிளாவே உங்களுக்கான விடுகதை. இல்ல இல்ல சார், ரொம்ப ஈஸி தான் சார். கேப்போமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: மின்சாரம் இல்லாமல் பளிச்சென எரியும் ஒரு விளக்கு, அது என்ன?
3: சூரியன். நிலவு.
2: ஈஸியா இருந்ததா?
3: ஈஸியா, சூப்பரா இருந்தது மேடம். சின்னதா, ஒரே ஒரு சின்னதா விடுகிறேன் மேடம்.
2: கேளுங்க.
3: யாரும் இறங்காத கிணத்துல ஒரு மயில் இறங்குது.
2: இது அந்த துடுப்பு கரெக்டா?
3: கரெக்டா சொல்லிட்டீங்க மேடம்.
2: இது எனக்காக. நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
4: மாலை வணக்கம் ரேகா மேடம்.
2: மாலை வணக்கம். யார் இங்க இருந்து? விரல் போல் நீண்டிருக்கும், முத்தி போனால் சிதறிவிடும், மூளைக்கு வலிமை கொடுக்கும். அவ்வளவுதாங்க. சூப்பர் சார், நன்றி சார். அதாவது ரெண்டாவது சொல்லும்பொழுது ஈஸியா சொல்லிடலாம், இன்னும் மூணாவது மூளைக்கு வலு கொடுக்கும் அப்படின்னா அதை விட வேற என்னங்க? வெண்டைக்காய் அப்படிங்கறது தான் சரியான விடை. வணக்கம் ரெயின்போ. அடடா, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
5: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா
2: பேசுறேன். பிரமீலா மேடம், உங்களுக்கான விடுகதை போமா? வழிதோறும் அடி வாங்குகிறான், வீடு வந்து சேர்ந்ததும் கிழித்து பார்க்கிறோம், அவன் யார்?
5: வழிதோறும் அடி வாங்குகிறான்.
2: அடி வாங்குகிறான். ஆமா, வீடு சேர்ந்ததும் அவனை நாம் கிழித்து பார்க்கிறோம்.
5: இது கேலண்டரா?
2: கேலண்டர் இல்லையே.
5: இதுங்க மேடம், கடிதம்.
2: கடிதமாடா? அவ்வளவுதாங்க. கடிதம் அப்படிங்கறது சரியான விடை. வழிதோறும் அடி வாங்குகிறான். அந்த முத்திரை குத்துவாங்க இல்லையா, ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி பிரிக்கும் பொழுது அப்படி அடி வாங்கி கடைசியில வந்து நாம என்ன பண்றோம், அதை கிழிச்சுதான் எடுக்கிறோம். சில பேர் வந்து ரொம்ப அழகா அதை கிழிச்சதே தெரியாத மாதிரி எடுப்பாங்க. சில பேர் அப்படியே கத்திரிக்கோள்ல கூட கட் பண்ணி அப்படியே எடுத்துருவாங்க. சில பேர் ஆமா நீ கிடைச்சதே போதும், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கணும் அப்படின்னு அப்படியே வேகமா கிழிச்சு எடுத்து உள்ள இருக்க அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் கடிதம் தபால் அப்படிங்கிறது சரியான விடை. வணக்கம். ஒற்றை காலில் சுற்றுவான், ஓய்ந்து போனால் உறங்கி விடுவான், அவன் யார்?
6: செருப்பா?
2: இல்லையே. கதவும் இல்லையே. ஒற்றை காலில் பம்பரம். ரைட்டு தான்மா, நன்றி. இன்னைக்கு வரவங்க எல்லாரும் பதில் சொல்லியே தீர்வோம்ப்பா அப்படின்ற மாதிரியே வரா மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப அழகா விடைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
7: வணக்கம்.
2: வணக்கம்.
7: மனிதன்
2: போடாத பந்தலில் மலர்ந்து கிடக்கும் கோடிக்கணக்கான பூ.
7: மனிதன் போடாத பந்தலில் கோடிக்கணக்கான மலர்ந்திருக்கும் பூ.
2: ஆமா,
7: வானத்துல நட்சத்திரம்.
2: வானத்துல நட்சத்திரம் சார். என்ன சார், எங்க இருந்து சார்?

0: இன்னைக்கு எல்லாருமே இப்படி விடை அப்படியே அட்டி அதிரடியா வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காங்க. வணக்கம் மேடம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: செங்கல்பட்டுல இருந்து பழனி பேசுறேன்.
0: பழனி சார், சொல்லுங்க சார், விடுகதைக்குள்ள போலாமா?
1: சொல்லுங்க சொல்லுங்க மேடம்.
0: சார், குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான் சார். அவன் யார்?
1: குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான்.
0: ஆமா.
1: விசில் விசில் விசில்.
0: இல்லையே இல்லையே, என்னவா இருக்கும்?
1: குரல் இல்லாதவன் கூப்பிடுறான். சாரி மேடம்.
0: ஓகே சார், அடுத்த நேயர் சொல்லலாம். நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் போய் யார் இங்க இருந்து?
2: வணக்கம் ராஜலட்சுமி.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: சொல்லுங்க.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான்.
2: குரல் இல்லாதவன் முதல்ல கண்டுபிடிச்ச போஸ்ட் இங்கிலாந்துல
0: இருந்து.
2: குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான். கொஞ்சம் யோசிக்கிறாப்லதான் இருக்குது. அடுத்த நேருகிட்ட குடுத்துருங்க. குழு குடுக்கலாம்.
0: அது ஒரு பொருள் தாமா?
2: கெடிகாரமோ?
0: இல்லையே. அவன் எப்படி நம்மள கூப்பிடுவான்ல? நாமல பாத்து டைம் கத்துக்கிறோம்.
2: விசில் விசில் அடிக்க குக்கரா?
0: இல்லையே. அப்படியே யோசிக்கிட்டே இருங்கம்மா. ரொம்ப ஈஸியான ஒரு விடைதான். இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம பேசலாம். குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான் அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கான விடையை யோசிச்சுக்கிட்டே இருங்க. பாடலை கேட்டுட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து ரிச்சர்ட் குரலில், வாலியின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். பாடலை கேட்பதற்கு முன்பு

0: எல்லாமே கவுண்டு.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 4:15 20 லைட்டிற்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லைனா 2952055544. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க
1: மேடம்?
0: சொல்லுங்க சார், கலைசாமி சார் உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான் அவன் யார்?
1: குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான்.
0: ஆமா, அது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி
1: இருந்தேன். கவனிக்கிறேன். பொருள் வேற என்ன என்ன குழு வரும்? வேற குழு வருமா?
0: நம்ம வீட்டுலதான் இருக்கோம்.
1: வீட்டுலதான் இருக்குமா?
0: ஆமா, வீட்டுல இருக்கோம், கடையில இருக்கோம்.
1: குரல் இல்லாத மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி இதா இருக்குமா?
0: அதெல்லாம் இல்லையே, ஆனா அந்த மாதிரி ஒரு பொருள் தான் அதுவும்.
1: வாஷிங் மெஷின், டிவி.
0: வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க சார்.
1: டிவி
0: இல்ல, எதுவுமே இல்லையே சார்.
1: சரிங்க மேடம்,
0: அவ்வளவுதான் சார், நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சொல்லுங்க
0: சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? குரல் இல்லாதவன் கூப்பிடுகிறான்.
2: காலிங் பெல் மேடம்.
0: காலிங் பெல் கொடுத்துடலாமா மார்க்கு? வாழ்த்துக்கள் சார், நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
3: எனக்கு தொலைபேசி.
0: தொலைபேசி அடடா, சூப்பர்மா, நன்றி. தொலைபேசி அப்படிங்கறது வந்து சரியான விடை, காலிங் பெல் அப்படிங்கறதும் வந்து இதற்கு சரியான விடையா தான் இருக்கு. இன்னும் நிறைய விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. கண்டுபிடிச்சிட்டீங்களா அதற்கான விடை? அப்படியே அந்த சந்தோஷத்தோடவே வரீங்களே. ஆனா சொல்லிட்டாங்களே,
0: வெள்ளை முத்துக்கள்
1: என்னவா
0: இருக்கும்?
1: என்னவா இருக்கும்?
0: வெள்ளை முத்துக்கள் பருத்தி.
1: பருத்தி சொல்லலாம். மல்லிப்பூ முத்து மாதிரி தான் இருக்கும். இது விடை மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க கை தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களா? வாழ்த்துக்கள். நன்றிமா. வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க சரஸ்வதி மேடம்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேமா. என்ன ஒரு அமைதி, எல்லாம் வரும்பொழுதுமே என்ன விடுகதை கேட்க போறாங்கன்னு தெரியலையே. கேட்டுருவோமா? ஆனா உங்களுக்கு சொல்லலாமே இல்ல, ரொம்ப அழகா இருக்குமே முத்துக்கள் மாதிரி. ஆமா, நிறைய நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு ரிலேட்டட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அழகுமா, நன்றி. இப்போ சொல்லுவோமா? உங்களுக்கு ஈஸி தாமா. காலையில் எழுப்பும் கடிகாரம், வாயே இதற்கு ஆதாரம். அவ்வளவுதானே? சூப்பர்மா, நன்றி சரஸ்வதி மேடம். இன்னும் நிறைய விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், கந்தசாமி திரைப்படத்திலிருந்து விக்ரம் மற்றும் ரீட்டா, குரலில் தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 4:25 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம். தமிழேந்தி பேசுகிறேன்.
0: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். தமிழேந்திக்கான விடுகதை ஈஸியாவே கேட்டுருவோமா? எல்லாமே விடை சூப்பரா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. சரி, உங்களுக்கான விடுகதை, உப்பை உண்டதில் உறங்காமல் அலைபவன் யாரவன்? உப்பை உண்டதில் உறங்காமல் அலைபவன்.
1: உப்பை உண்டதில்?
0: ஆமா ஆமா.
1: உப்பு
0: உப்ப சாப்பிட்டுட்டு ஓயாம அலைஞ்சிட்டே இருக்கான் அவன் தான். யார அவன்?
1: உப்பு சாப்பிட்டு கடலா?
0: கடலான்லாம் கேட்க கூடாது தமிழேந்தி. கடல் தானா?
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான விடுகதை
2: கேட்கலாம்
0: சார். பலகால் ஊன்றி பல்லாண்டு வாழ்வானவன் யார்?
2: பலகால்
0: பலகால் ஊன்றி பல்லாண்டு வாழ்வான்.
2: பலகால் ஊன்றி பல்லாண்டு வாழ்வான். மரம்.
0: மரம். என்ன மரம்?
2: ஆலமரம்.
0: ஆலமரம், சூப்பர் சார். மரம் அப்படின்னா ஒரே ஒரு கால் தான் இருக்கும். ஆலமரம் அப்படின்னா அதோடைய விழுதுகளையும் சேர்த்து நம்ம கால்களா நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கால்கள் அதற்கு உண்டு இல்லையா? அப்ப ஆலமரம் அப்படிங்கறது சரியான விடை. நன்றி. வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? கண்ணன் சார். கண்ணன் சார், உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு கண்ணன் சார். இல்லையா, காத்து வேகமா அடிக்குதா? இல்ல பேசலாம் சார், சொல்லுங்க சார். கண்ணன் சார், கண்ணன் சார் வணக்கம். ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: திருப்பத்தூர் மாவட்டம்
0: ஜெயராம் சார். சார், எதிரியை கண்டால் முடியெல்லாம் முள்ளாகும் அவன் யார் சார்? எதிரியை கண்டால் முடியெல்லாம் முள்ளாகும்.
3: முடியெல்லாம் முள்ளாகும்.
0: ஆமா, யார் அவன்?
3: மேடம்
0: தெரியலையா? சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார் முயற்சிக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?

0: வணக்கங்க.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: திருநள்ளியூர் கணபதி.
1: கணபதி சார்.
0: டி
1: என்னங்க சார்?
0: டி டி நெருப்பு
1: இல்லையே சார்.
0: எதிரியை கண்டா தலையெல்லாம் முள்ளாகும்.
1: ஆஹா, முடியெல்லாம் முள்ளாகும். ஐயோ, கன்ஃபியூஸ் ஆகுதா? என்ன விடையா இருக்கும்?
0: ஷாம்பு அந்த மாதிரி?
1: ஐயோ இல்லையே, அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு

0: கணபதி சார்,
1: நன்றி
0: நன்றி சார். வணக்கம் ரெயின் பாய், யார் இங்க இருந்து? கலா மேடம். எதிரியை கண்டால் முடியெல்லாம் முள்ளாகும். இல்லையே,
1: எதிரியை கண்டா
0: முடியெல்லாம் முள்ளா மாறிடும். அவன் உடம்புல நிறைய முடி இருக்கும், எதிரி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தன்னை அந்த மாதிரி பாதுகாத்துப்பான். அந்த விலங்கு யாரு? எதிரியை கண்டால் முடியெல்லாம் முள்ளாகும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த முள் அப்படிங்கிற அந்த இரண்டு எழுத்து அந்த விலங்குடைய பெயரோட சேர்ந்தே வரும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். அதுக்கு ஆன்சர் முள்ளம் பன்றி.
0: அடடா அடடா அடடா, கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப அழகுமா, நன்றி. முள்ளம் பன்றி அப்படிங்கிறது சரியான விடை. எதிர்கிட்ட இருந்து தன்னை காத்து கொள்ள, தற்காத்து கொள்ள, அது அந்த மாதிரி தன்னுடைய உடலை மாற்றி கொள்ளும் அப்படிங்கிறது சரியான விடை, முள்ளம் பன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் இங்கிருந்து? கவனித்து கலப்படத்தை களைந்து விடுவான் சார். அவன் யார்?
3: நூறு கண்களால்.
0: ஆமா,
3: ஏதோ ஒரு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: அது ஒரு பொருள் தான். கவனித்து கலப்படத்தை களைந்து
3: விடுவான்.
0: ஒரு பொருள் தான் நீங்க கேளுங்க. ஐயோ இல்லையே, சரி பாப்போம் சார், பாப்போம் சார். முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: என்னங்க
0: சார்?
4: முள்ளமன்றி சொல்லிட்டாங்க.
0: முள்ளமன்றி சொல்லிட்டாங்க சார். நீங்க யார் இங்கிருந்து பேசுறீங்க? செல்வராஜ் சார், உங்களுக்கு இன்னொரு விடுகதை. அதுக்கும் விடை சொல்லல, அந்த நேயர் நீங்க சொல்றீங்களான்னு
4: பாப்போம்.
0: நூறு கண்களால் கவனித்து கலப்படத்தை களைந்து விடுவானவன் யார்? கண்களால் கவனித்து கலப்படத்தை களைந்து விடுவானவன் யார்? வாழ்த்துக்கள் சார் முயற்சிக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யார் இங்க இருந்து? சொல்லுங்க சார்,
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நன்றி சார். சல்லடை அப்படிங்கறது சரியான விடை. இப்போ வீட்டுல கலப்படம், அதுல ஏதாவது இப்ப மாவோ அந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கும் பொழுது அதுல இருக்க கலப்படம்லாம் மேல வந்துடும் இல்லையா, நமக்கு நல்ல பொருள் வந்து கீழே கிடைக்கும். அதுல நிறைய ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் நூறு கண்களுக்கு ஒப்பா சொல்லினா. கலப்படத்தை எல்லாம் களையக்கூடிய அவன் சல்லடை அப்படிங்கறது தான் வந்து சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் நிறைய விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்க, விடையை சொல்ல தயாராகவே இருங்க. இந்த பாடலை கேட்டுட்டு தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷினி, பிரியா மற்றும் திவ்யா இணைந்து பாடிய பாடல் பாவஜையின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 4:37 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம்.
1: வணக்கம் மேம். வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? கரையும் உப்பு அல்ல, தண்ணீரில் குளிப்பான் மனிதனும் அல்ல. அவன் யார்?
1: கரையும் உப்பும் அல்ல, தண்ணீரில் குளிப்பான்
0: குளிப்பான் ஆமா, மனிதனும் அல்ல.
1: கண்டுபிடிக்கணும்.
0: கரையும் உப்பு அல்ல, தண்ணீரில் குளிப்பான் மனிதனும் அல்ல. யோசிச்சு பாருங்க, கரைஞ்சு போகும், தண்ணீர் பட்டா கரைஞ்சு போகும், அப்படி யோசிச்சுக்கோங்க. என்ன பொருளா இருக்கும்?
1: சரி
0: பாப்போம் சார், ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க. அடிஷனலா ஒரு சொல் சேர்த்துக்கிறதுக்கான

0: ஒரு இதையும் வந்து சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, சரஸ்வதி பெரம்பூர்.
0: சொல்லுங்க சரஸ்வதி மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பனிக்கட்டி.
0: பனிக்கட்டி இல்லையா? அப்ப பனிக்கட்டின்னு சேர்த்துக்கலாம் போங்க. கரையும் உப்பு இல்ல, சக்கரை இல்ல, பனிக்கட்டி இல்ல. தண்ணீர்ல குளிப்பான் மனிதனும் இல்ல, யார் அவன்?
1: தண்ணீர்ல குளிப்பான், பனிக்கட்டி கூட தண்ணீர்ல
0: குளிக்கும். ஆனா இப்ப நீங்க சொன்னதால அதையும் நான் கேள்வியோட சேர்த்துக்கிட்டேன்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. விடை சொல்லுங்க. என்னவா இருக்கும்? ஆமா, நம்ம வீட்டில தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் யோசிச்சிங்கல்ல, என்னவா இருக்கும் தெரியலையா? சரி மேடம், அடுத்த நேரம் சொல்றாங்களா பாப்போம். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் போய், யாரு இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யாரு இங்கிருந்து? அடடா, எஸ் கேள்வி இதுதாங்க. கரையும் உப்பு அல்ல, தண்ணீரில் குளிப்பான் மனிதனும் அல்ல அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். சர்க்கரை பனிக்கட்டி அப்படின்னு விதவிதமா யோசிக்கிறீங்க, ஆனா நான் எதிர்பார்த்த பதில் இன்னும் வரவே இல்லை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: துரை சார், சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா இதற்கான விடை?
2: சொல்லுங்க. இது ஆன்லைன்ல கொஞ்சம் லேட்டரா எனக்கு கிடைக்கும்.
0: அப்படிங்களா? சரிங்க சார். கரையும் உப்பு அல்ல, தண்ணீரில் குளிப்பான் மனிதனும் அல்ல, அவன் யார்? அது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரையும் கரைந்து போகும், தண்ணீர்ல
2: கரைஞ்சு போகும்.
0: ஆமா, கரைஞ்சு போகும்.
2: உப்பு இல்ல,
0: உப்பு இல்ல, தண்ணீர்ல குளிக்கும், மனிதனும் அல்ல. இதுலயே க்ளூ இருக்கு சார், இதுலயே க்ளூ இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா.
2: தண்ணீர் கரையும் உப்பு இல்ல, இதுலயே க்ளூ இருக்குங்கறீங்க.
0: தண்ணீர்ல குளிப்பா பெரிய விஷயம் இல்லையா? நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து? வித்யா மேடம், சொல்லுங்க மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? தண்ணீர்ல குளிக்கும், தண்ணீர்ல குளிக்கும்னு சொல்லிட்டு இருக்கனே, அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. சோப்பு அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ரொம்ப அழகா சர்க்கரை பனிக்கட்டி அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்குன்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனா சோப்பு அப்படிங்கறது தான் இந்த விடுகதைக்கான சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம், திரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் மேம், எப்படி இருக்கீங்க? ஆயிரம் பூ பூத்திருக்கு, அது ஆயிரம் பூ பூத்திருக்கு. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ. அடடா, ரொம்ப சுலபம் இது. இன்னொரு க்ளூ நான் சொல்லணும் அப்படின்னா, இதற்கான விடை இன்னொரு விடுகதையா நான் ஏற்கனவே நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே வந்து கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: கோபி.
0: கோபி சார்,
4: வணக்கம்,
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம் சார். சார், ஆனை ஏறாத மலையிலே, ஆடு ஏறாத மலையிலே ஆயிரம் பூ பூத்திருக்கு, என்னவா இருக்கும்? அதாவது ஆணை ரொம்ப ஹைட்டான ஒரு இடம், அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாது, ஆனா ஆயிரம் பூ மட்டும் அங்க பூத்திருக்கு. என்னவா இருக்கும்? இல்லையே சார், வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: திருச்செந்தூர்.
0: திருச்செந்தூர்ல இருந்து யாரு பேசுறீங்க?
5: ஆண்டாள்.
0: ஆண்டாள், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்மா. சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நட்சத்திரம் அப்படிங்கறது தான் வந்து சரியான விடை. ஆணை ஏறாத மலையில், ஆடு ஏறாத மலையில் ஆயிரம் பூ அப்படிங்கறது வந்து நட்சத்திரத்தை நாம அதுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் விடுகதை.

பாட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விடைய சொல்ல தயாரா இருங்க. பாடல் காவலன் திரைப்படத்துல இருந்து கே கே மற்றும் ரீட்டா, குரலில் வித்யாசாகர், இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:48, 15 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க, விடையை சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-0038 இல்லனா 2952-5254. வெளியூர் நேயர்களா இருந்தா 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம், எர்ணாகுளம்.
2: யாருங்க பேசுறீங்க? சிறப்பு.

0: உங்களுக்கான விடுகதை. ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு. அவன் யார்?
1: பம்பரம்.
0: இல்லையே.
1: ஓட்டம் மின்சாரம்.
0: இல்ல இல்ல இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓட்டம் இல்ல அப்படின்னா ஆட்டம் போச்சு.
1: உயிர் மேடம். ரத்த ஓட்டம்.
0: ரத்த ஓட்டமா? உயிரா? பம்பரமா? இல்லையே. நீங்க விடை சொல்லிட்டீங்க, ஆனா சரியா இதுதான்ப்பா அப்படின்னு ஒரே விடை எனக்கு வேணும்.
1: உயிர்.
0: இல்லையே.
1: ரத்த ஓட்டம். சொல்லுங்க மேடம்.
0: இல்ல மாலா மேடம், நீங்க கண்டுபிடிச்சிங்க, பதட்டப்படாம சொல்லலாம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு. சரியான விடை. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து? திருச்செந்தூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விடுகதை. தொட்டால் ஒட்டுவான் சுத்தத்துக்கு எதிரி இவன். யார்
2: அவன்?
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா? அது அழுக்கு. அதை எப்படி சொல்லலாம்? தொட்டால் ஒட்டி கொள்வானா? சுத்தத்துக்கு எதிரி அவன்.
2: அழுக்கு வேற பேர் கேக்குது.
0: ஆமா ஆமா. தெரியலையா?
2: குப்பை.
0: குப்பை. இல்ல, ஆனா குடுத்துடலாம் மார்க் உங்களுக்கு. தூசு அப்படிங்கறது சரியான விடை. நன்றிமா. நன்றிமா. வணக்கம். யார் இங்க இருந்து?
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா. அந்த இதயம் சொல்லிட்டாங்களா?
0: இதயமும் சொல்லலாம். அதுக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கறது சரியான விடை.
3: அப்படிங்களா?
0: ஆமா ஆமா. சரிங்கம்மா, உங்களுக்கான விடுகதை. மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பான் அவன் யார்? அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. நன்றி. வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், கிழக்கு தமிழ் ராஜசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார். போவோமா? சார், தட்டினால் போதும் மற்றவர்கள் ஆடுவார்கள் அவன் யார்?
4: தட்டினால் போதுமா?
0: ஆமா ஆமா.
4: பயப்படுவாங்கல்ல.
0: ஆனா இது மகிழ்ச்சியா ஆடுறது. தட்டினால் போதும். ஆனா சார், இப்படி ஒரு பதில் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார்.
4: பரதநாட்டியம்.
0: இல்லையே. அதான் பரதநாட்டியம் ஆடலாம். எதை தட்டினா பரதநாட்டியம் எல்லாம் ஆடுவாங்க?
4: மிருதங்கம்.
0: மிருதங்கம். அவ்வளவுதானே? இல்ல, விடை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து தூசு விழுந்தா கூட யாருங்க நிப்பா? இல்ல, சரியா தானே சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கான சரியான விடை மேளம் அப்படிங்கறது தான். எஸ். வணக்கம் ரெயின் போ. யார் இங்க இருந்து? வணக்கம்.
5: இல்லைமணி, திருச்செந்தூர்ல இருந்து.
0: திருச்செந்தூர்ல இருந்து சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கான விடுகதை
5: சொல்லுங்க.
0: பூவில் பிறக்கும் நாவில் இனிக்கும். அது என்ன? ரொம்ப ஈஸி.
5: தேன்.
0: தேன். அவ்வளவுதானே? ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. யார் இங்க இருந்து?
6: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க?
6: ரமேஷ் பாபு ஃப்ரம் பம்மல் மேடம்.
0: சொல்லுங்க சார். போமா விடுகதைக்குள்ள? உடலெல்லாம் பற்கள் இருந்தாலும் துளக்க வேண்டியதே இல்லை சார். யாரு சார்
6: அவன்?
0: உடலெல்லாம் பற்கள் இருக்கு, ஆனா பல்லு விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கும் நிறைய விடை சொல்லலாம்.
6: சோளமா?
0: சார், ரொம்ப ரொம்ப சூப்பரா யோசிச்சு சொன்னீங்க சார். ஆனா இதுக்கு வந்து நான் நிறைய விட யோசிச்சேன். இதுக்கு வந்து சீப்பு சொல்லலாம். உடல் எல்லாம் பற்கள் இருந்தாலும் துளக்க வேண்டியதில்லை அப்படின்னு எடுத்த உடனே சீப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கதான் எதிர்பார்த்தேன். ஆனா சோளம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். ரொம்ப அழகா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன்.
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார். சார், ஆடாமல் பாடுவான் அசையாமல் பேசுவான் சார் அவன் யார்?
7: ஆடாமல்
0: ஆடாமல் பாடுவான் அசையாமல் பேசுவான்?

0: நன்றி நன்றி சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: இல்லை மணி, திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: 1000 பேர் வந்தாலும் வந்த சுவடையே தெரியாது. இல்ல, அது ஒரு உயிர்.
1: 1000
0: ஆமா, வந்த சுவடே தெரியாது.
1: கிருமி,
0: கிருமிக்குள்ள போயிட்டீங்களா? ஆனா இது கண்ணுக்கு தெரியுமே. முயற்சிக்கு வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், 1000 பேர் வந்தாலும் வந்த சுவடே தெரியாது சார்.
2: 1000 பேர் வந்தாலும்
0: வந்த சுவடு தெரியாது.
2: அந்த சுவடு க்ளூ ஏதாச்சும் இருக்கா?
0: அது ஒரு உயிரினம்னு சொல்லியிருந்தேன்.
2: 1000 பேர் வந்தாலே வந்த சுவடே தெரியாது. தேனா?
0: இல்லையே சார், இல்லையே சார்.
2: உயிரினம்னு சொல்றீங்க, வேற எதுவும்? எறும்பா?
0: பின்னாடி இருந்து யாரு சொன்னது?
2: நம்ம தலைவர் தான்.
0: பேர் சொல்லிடுங்க.
2: அவரு பேரா? சேகர்.
0: சேகர் சாருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். எறும்பு அப்படிங்கிறது சரியான விடை. எஸ், இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து விடுகதைக்கு விடையே சொன்னாங்க, முயற்சி பண்ணாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கார்த்திக், குரலில் பாவஜெய், வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன். இசையில் காத்துக்கிட்டு இருக்கு கேட்டணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாகவும் திமுகவும் தாவேகவும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்றும் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா, சிகேந்தர், மௌசம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சுவாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஷோ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்கிறது நானி ஆணி. நேரம் 5:03 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மடை. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மடையில் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய குணங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ மனிதர்கள் அப்படின்போது நமக்கு ஏகப்பட்ட குணங்கள் இருக்கும். நம்ம 1 நிமிஷம் இருந்த மாதிரியே அடுத்த நிமிஷம் இன்னொரு மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா. அது மாதிரி அப்பவுமே வந்து இருக்கும். ஆனால் சில குணங்கள் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கும். ஆனால் அது வந்து நம்மையும் அறியாமல் இதை எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். சில நேரத்தில் முடியாது அப்படின்னா அதுக்காக முயற்சியும் செஞ்சுட்ருப்போம். அந்த மாதிரி நீங்களும்

எனக்கு இந்த ஒரு குணம் இது நானும் மாற்றிக்கணும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து மாற்றிக்கவே முடிய மாட்டேங்குது. இல்லை அதை நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38, 295-2-05-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நிறைய பாடல்களும் காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக அடியே திரைப்படத்தில் இருந்து சித்ரியாமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4 இயலாமை எப்பவுமே சமதூள.

0: ஃபிலிம் மதிவன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடையில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய அந்த குணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணலாம் பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980860003 8 2950555 4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம். நிகழ்ச்சி நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க யாழினி மேம்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: மேம் எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு நேச்சர் மேம். யாராவது ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன். ஃபீலிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட ஒரு சுழற்சி முறையில அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அம்மா சொல்லுவாங்க சந்திரசேகர் எல்லாருமே உன்ன நல்லவன் பண்ணுவேன் அப்படின்ட்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நேகாஜ் சந்திரசேகர் ஏதாவது ஒருத்தவங்க உன்னை குறை சொன்னாங்க இல்லைன்னா ஏதாவது ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏன் இப்படி நினைச்சு ஃபீல் பண்ற அப்படின்ட்டுன்னு. பட் நான் நினைக்கிறேன் மேம் அந்த குணத்தை விட்டு வெளியில வரணும், எதுக்கு சும்மா ஃபீல் பண்ணிட்டு சென்சிட்டிவா இருந்துட்டுன்னு. பட் அதனால அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. பட் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் நேச்சருக்கு இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். பட் அது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். இதுதான் மேம் என்னுடைய அந்த ஒரு குணம். அது மாத்த முடியல, பட் மாத்தணும்னு நான் நினைச்சு ஃபீல் பண்ணா எனக்கு தெரியுது அது எனக்கு நிறைய டிராபேக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணுவேன் மேம் அதுல.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி கால்
1: பண்ணி.
0: அடுத்த நேரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா சொல்லுங்க மேம்.
2: பதட்டம், இப்போ வந்து கரெக்டா பர்ஃபெக்ஷனா செய்யணும் ஒரு வேலைய அப்படிங்கிறப்போ சில விஷயத்துல எனக்கு பதட்டம் ஆயிடுவோம். அத வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் நானு.
0: ஓகே ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
3: கணபதி.
0: கணபதி சார் சொல்லுங்க சார்.
3: நான் யார் எது சொன்னாலும் நம்பிடுவேங்க, எது சொன்னாலும் நம்பிடுவேன். அம்மா ரொம்ப வேதனைப்படுவேன்.
0: ஓகே, அதை நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: கொஞ்சம் கோவம், கொஞ்சம் கோவப்பட்டுடுவேன். சொன்னவங்க ஒருத்தர் வேற ஒருத்தர் கையில கோவப்பட்டுடுவேன்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே அடுத்த நீ யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? யார் எங்க பேசுறீங்க?
4: நான் திருப்பாச்சில இருந்து விட்டபுரம் சார். பஸ் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேம்மா. நானு எப்பவும் ஏதாவது சொல்றேன்னே இலக்கிய மனசு, யாரு என்ன சொன்னாலும் அதுவா சரி அவனை இறக்கப்பட்டு இது பண்ணுவேன். அதுவே கடைசி எனக்கு ஆபத்தா இருக்கும். அதை நான் மாத்தணும்னு பார்ப்பேன், என்னால முடியல. நம்ம அந்த பார்த்து ஒரு நாள் பார்க்கும்போது ஐயோ அப்படி இருக்காங்களே அப்படின்ற எண்ணத்துல அப்படியே இறக்கி வரேன். அதுவே எனக்கு ஒரு இதாக போயிடுது, அதை மாத்தும் பார்க்க முடியலம்மா.
0: ஓகே சார், ஓகே நன்றி நன்றி.
4: வாய்ப்பு நன்றிம்மா, நன்றி
0: நன்றி. அடுத்து நீ யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி மேம் சொல்லுங்க மேம்.
5: எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பயம் தட்டும் மேடம் எனக்கு, செய்யலாமா வேணாவான்னு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி துணிச்சலா இறங்குவேன்.
0: சூப்பர் சூப்பர் மேம்,
5: அந்த பயம் தான் போகணும்னு இருக்கிறேன். தேங்க்யூ மேடம்.
0: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
6: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யார் எங்க பேசுறீங்க?
6: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
6: சூப்பரா இருக்குது.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
6: மேடம் நான் நல்லா இருக்கும் மேடம், கவியில் டென்ஷன் ஆயிடுவேன். எங்க வீட்டுக்கு இருங்க மேடம். எங்க வீட்டுக்கு இருங்க. என்ன அவ்வளவு முன்கோபம் வருது உனக்குன்னுவாங்க.
0: ஓகே, அது நீங்க
6: அதுக்குள்ள நான் கொஞ்சம் தாயமே ஆயிடுவேன். எங்க பொண்ணுங்களும் கட்டுப்படுத்த முடியும். பொண்ணுங்களும் ஏன்பா இவ்வளவு கோவம் இருக்கூடாது அவனுக்கு.
0: கோபத்தை நீங்க இது மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
7: மாதவரன் செல்வராஜ்.
0: சொல்லுங்க சார்.
7: கோவத்தை தான் கட்டுப்படுத்தணும் ரொம்ப
0: ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஓகே.
7: கோவம் வராது, வந்துச்சுன்னா என்ன கட்டுப்படுத்த முடியல.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க மேம். அதை நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க?
8: மாத்தி முடியல மேடம். மாட்டிங்க.
0: ஓகே ஓகே மேம்.

0: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு
1: நன்றி மேடம்.
0: நன்றி. ஓகே நேர்களே, நேரம் 5:14 ஆயிட்டு இருக்கு, மழை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய அந்த ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கோம். நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003 8, 2952525544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக என்னை நோக்கி பாயும் தொட்டா திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீராம் அண்ட் சாஷா திரிபாத்தியோட குரல்களை தாமரையின வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அமையப்பமே சமதோட.

0: самый Доль.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரமாக 20 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிறைய நேரங்கள் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் என்னோட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-00-3852-9052-5 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருங்க பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
2: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், கோயம்பேடு பார்த்திபன்.
2: பார்த்திபன் சார், சொல்லுங்க சார்.
3: அத தலைப்பின் மேடம்,
2: நீங்க மாத்திக்கணும் அப்படி நினைக்கிற உங்களுடைய ஒரு குணம்.
3: அதாவது கோபம் இருக்கும், ஆனா கோபம் இருக்கிற இடத்துல தான் நல்ல குணம் இருக்கும் சொல்லுவாங்க மேடம்.
2: அடடா,
3: கொஞ்சம் அதுதான் நான் இப்ப வந்து மாத்திட்டேன்.
2: ஓகே சார், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க?
4: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
2: சொல்லுங்க சார்.
4: நினைக்கிறேன்.
2: நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே,

0: நம்ம ரெயின்போ மாடல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வந்து ஒரு குழப்பாக வீடியோ மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
1: இன்னும் மாற்றம் ரெண்டு விஷயம் இருக்கு மேடம்.
0: ம்,
1: ஒரு நாள் ஒரு நாள் 10-15 டீ சாப்பிட்றேன், அது மாற்ற முடியல.
0: ஓகே, அது பழக்கம்.
1: கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும், தண்ணியாக அது வந்து ஒரு நாள் 5 லிட்டர் தண்ணி சாப்பிட்றேன், 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், அது கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். டீ மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும் மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ண.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-00-38, 2952-5254 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, அமர காவியம் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.

28 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மாடை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38, 298-5-20-55-54 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே,

0: வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க மேம்.
1: என்ன, என்கிட்ட ரெண்டு கோணம், என்னால் மாற்றிக்க முடியல.

0: கேட்க மாட்டேங்கிறீங்க. கண் ஆபரேஷன் பண்ணிக்கணும், எனக்கு கண்ணுதான் நல்லா தெரியுது இல்ல, எனக்கு நான் பண்ணிக்க மாட்டேன், அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், மாத்திக்க முடியல, அது மாத்திக்கணும் எல்லாத்தையும்.
1: ஓகே மேம், ஓகே, நன்றி நன்றி ஷேர் பண்ணது,
0: நன்றி
1: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அமரன் திரைப்படத்தில் இருந்து நகுல் அபியங்கர் அண்ட் ரம்யா பத் அபியங்கரோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய இசையில், விவேக்னுடைய வரிகளில் தொடர்ந்து கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है. देश

0: நேரமாக மணி 35 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: நாங்கள் கேளம் பக்கத்துலேருந்து ராஜா பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். கோவம் தான் அதிகமாக வருது மேடம். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம், ஆனால் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது.
0: ஓகே,
1: அதுதான் மாற்றணும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே மேடம், அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: செங்கோத்திரை பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
2: அதாவது எனக்கு வந்து மாட்டிக்கூடிய விஷயம் வந்து, சாப்பிட்ட பிறகு நம்ம தட்டில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடுற மேடம். எங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு ஃபுல்லாக ஊற்றாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நான் கவனம் இல்லாத வடிக்க அதிகமாக தட்டில் ஊற்றிடுறேன், அதனால வீட்லேயே கொஞ்சம் பிரச்சனை வரும். நான் அடுத்த தடவை தண்ணி ஊற்ற மாட்டோமா அப்படின்றேன். அதே மாதிரி நம்ம டீ சாப்பிட்றது வந்து கொஞ்சம் எஸ் ஆயிடுது. 3 வேளை சாப்பிட்றது 4 வேளை ஆயிடுது. கண்டினியூ பண்ணணும்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது. ரெண்டாவது நம்ம இளைய நிலையத்துல இருந்து வானொலி கேட்கற நேரம் வந்து அதிகம். நீங்க ஒளிபரப்புறத விட நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரும் 1 மணி வரைக்கும் எல்லா பாடலையும் கேட்டுதான் நான் படுக்கிறேன்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாரு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நானும் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டாச்சா?
3: எப்படி இருக்கீங்க?
0: ஓகே சார், சொல்லுங்க சார். யார் இங்கன்னு சொல்லவே இல்லையே, பேர் சொல்லவே இல்லையே.
3: உதயநாயர் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: மேடம், ஒரு மனிதனுக்கு வந்து 6 அறிவு 9 புத்தி 80 குணம். கோபம் வந்தால் வந்து ஒண்ணு தண்ணி குடிக்கணும், இல்லட்டா தண்ணி குடிக்கணும் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்கு இருக்க அந்த கோபத்தை நீங்க மாத்திரம் நினைக்கிறீங்களா?
3: அதுதான் மேடம். இப்போ நம்ம கோபம்
0: வந்துச்சுன்னு
3: கூலிக்கா ஏதாவது தண்ணி அல்லது கொண்டு தனிமையா இருக்கணும்.
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, நேரத்தில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குஷி திரைப்படம் ஸ்ரீராம் அண்ட் சின்மய் ஸ்ரீபடாவோட வாய்ஸில் மதன் கார்கினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். ரெயின்போ FM 101.9.

0: நேரமாக இந்த மணி 42 நிமிஷம் ஆகிட்டு இருக்க ரெயின்போ மடை கேட்டுட்ருக்கீங்க. நேஸில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில் இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்கள் சார்.
1: நீங்க
0: மாற்றிக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு குணம்
1: மாத்திக்கணுமா? பேசுறது வந்து என்னடா, சில பேர் சொல்லுவாங்க வேகமா போகுது, ஸ்லோவா பேசுங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் மேடம் நினைக்கிறேன்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நேரில் நீங்களும் கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986003828295205454 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் மகமதி. ஆஃப்லைனில் பேசுகிறோமா? என்ன டாபிக்?
0: நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம்.
2: புரியல.
0: நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம் என்னன்னு கேட்டுட்ருக்கேன்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா குணமும் நல்லா தாம இருக்கு, அதுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. கோபம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட கிடையாது எனக்கு. எல்லாத்தையும் நல்ல விதமா தான் பயன்படுத்தி, அதாவது பழகிட்டு தான் இருக்கேன்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிலம்பரசன் அண்ட் ரக்ஷிதா சுரேஷ் அவங்களோட குரல்களை தாமரின வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மணி 49 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மாடே கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் மாற்றிக்கணும் நினைக்கக்கூடிய குணம் என்னன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதை நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38, 298-5-0-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
1: கோவத்தை குறைச்சிக்கணும்னு பார்க்குறேன்
0: மேடம். ஓகே சார், ஓகே.
1: அதே மாதிரி இன்னல் யாருன்னா பண்ணாங்கன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மை செய்துவிடல் திருவிழா சொல்லிக்காரில்ல, அதை கடைப்பிடிக்கிறேன் மேடம்.
0: ஓகே சார், ஓகே.
1: அவர் துஷ்டரோட தூரம் அப்படி

0: பார்க்காம மாதிரி வந்துடுவேன்.
1: ம்,
0: அப்போ நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் இல்லையா?
1: ஓகே சார்,
0: அது குணத்தை மாற்றிக்கணும்.
1: ம், ஓகே,
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ நீங்களும் வீட்டு கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986000038, 2952055554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கொளத்தூர்ல இருந்து வீணா பேசுறேன்.
1: சொல்லுங்க வீணா மேம்.
2: இன்னைக்கான க்வெஸ்சன் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா?
1: அதாவது நீங்க மாத்திக்கணும் அப்படி நினைக்க கூடிய ஒரு குணம் என்ன அப்படினு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஓகே, எனக்கு பெருசா அதை மாத்துறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் எதுக்கேத்தாலும் சந்தேகப்படுறேன்னு. ஒருவேளை மாத்தணும்னு நினைச்சா என் சந்தேக குணத்தை மாத்தணும் நினைக்கிறேன்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: தேங்க் யூ.
1: ஓகே நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. தொட்டி ஜெயா திரைப்படத்துலேருந்து கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்களில் ஹாரி ஜெயராஜனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 5:56 ஆயாச்சு. நம்ம வந்து ரெயின்போ மாடி நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் தொடர்ந்து கால் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பட்டியல் திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்வேதாவோட குரல்களில், பாபஜியோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோளை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதி.

0: அற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில்

0: நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27வது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணையர் கிராமம் கவுடர்காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டுவலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: Welcome back. You are listening to Manila Seidigal. Fine, let's start our drive time best music. And what are we into? We are just battling for our Monday blues. And if you have any pending works, we

வணக்கம் பெண்பு கேட்டுட்ருக்க அனைத்தினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லுது. நான் யாழ்னி. நேரம் 7:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். உங்களோட மொபைல் எடுத்து 298-6000-3-8 298-5255-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஜில்லன் ஒரு காதல் திரைப்படத்துலேருந்து ஏ ஆர் ரஹ்மானோட வாய்ஸில், வாலியினுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 7:08 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆ வணக்கம்மா, நான்
0: வணக்கம்.
1: தேவிஜா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மேம், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சின்ன கவுண்ட்ரு.
0: ஓகே.
1: அதில் வந்து கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன உறவிட்டு
0: ஜானகி அம்மா பாடின பாட்டுமா? ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே.
2: தலை சுத்தி சுத்தி ஒம்புத்தி கெட்டு போயாச்சு.
0: ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்கள மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை

0: காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு

உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நெளிகிற குழைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி குழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி குத்தா சரிகிற ஒரு பித்த

இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:37 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ FM 101.4. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நான் கேட்க சொல்லியிருந்தேன் நிகழ்ச்சியில். அடுத்த காலர் யாருக்கு வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஆ வணக்கங்க. மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார் சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஆரோரோ ஆதிரோ.
0: ஓகே.
1: என் கண்ணுக்கு ஒரு நீளத்தை உன்னை பாடச்சான் அந்த பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு இருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: சென்னை பெருமூலேருந்து வள்ளி பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: சொல்லுங்கள் மேம், என்ன பாடல் வேணும்?
1: பாடம் பேர் வந்து எங்கே சின்ன ராசா.
0: ஓகே.
1: பாட்டு வந்து தென் பாண்டி சீமா ஓரமா என் மாமா வீட்டுக்கு.
0: ஓகே,
1: எல்லாருக்காகவும் மேடம். தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ மேம். உங்களுக்கு எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 48 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: சண்முகத்துல பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை போல நல்லா சந்தோஷமா இருக்கேன். இந்த பாடல் கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை. காணி படத்துல இருந்து ஆடடி பூங்கடி விளையாடு பைங்களிங்கிற ஒரு பாடல் வந்து போடுங்க மேடம். அந்த பாடல கவியரசி ஞானசுந்தரி கிஷோர் பாண்டே பூனிக்கா அனைத்து நேர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒளிபரப்புங்க.
0: நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, உங்களுக்காக இந்த காணி படத்துல இருந்து அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 53 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவுக்காரராக யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: வந்து கலைஞன் பாடல் வந்து எந்த நெஞ்சில் நீங்கள் அந்த படம்
0: தான். ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்து பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ அவருக்காக நிறைவு காலராக கலைஞன் திரிப்பதிலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

58 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைய நேயர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய இந்த டைம் இருந்தனால இன்னும் நிறைய பேர் வந்து கேட்க ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் அந்த நேரத்தில் கேட்க முடியாத மாதிரி சிலதெல்லாம் இருந்திருக்கும். ஒன்றும் பரவாயில்ல, திரும்ப உங்களுக்கு கரெக்டாக அந்த 7 மணிக்கு வந்து திரும்ப நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், எந்த பாடல் உங்களுக்கு வேணுமோ அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கும். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 91.4 அமைய எப்பவுமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல் விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக

0: சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்த யாஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லோகாக்கரே வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனோட்டாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Good evening, Chennai and Puducherry. It's sharp time, 8:05 on the clock, and you're listening to Music by the Bay, Western Music, Listener's Choice. With me, RJ Rekha, here on FM Rainbow 101.4 and FM Puducherry 102.8. Here you can call me at 044-298-60038 and 044-295-20554. And you can also ping your request on the FB page of Chennai.

Alex Mika's Decent, it's a request from Preeta and Vinolina.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்றது நான் யாழ். நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்ச நிறைய பாடல்கள் இப்ப கேட்க போறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக உள்ளத்தை அழித்தா திரைப்படத்துல இருந்து மனு அண்ட் சுஜாதாவோட குரல்கள்ல, பழனி பாரதியினுடைய வரிகள்ல, சிற்பியினுடைய இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

இன்ப ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அங்கே ரெயின்போ எஃப்எம் 91.4 நேரம் 9:21 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணியோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் தேவாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நீந்திரங்கள்.

ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீகுமரன் சித்ராவோட குரல்களை இளையராஜாவினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைத்திருங்கள்.

செங்கோட்டை திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 9:42 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமன் அப்துல்லா திரைப்படத்தில் அந்த பவதாரணி அருண்மொழியினுடைய குரல்களில்

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ண.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 9:54 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவு பாடலா உங்களுக்காக காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராமோட குரல்களில், வாலியினுடைய வரிகளில் தேவாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிற்றுக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் அற்றை திங்கள் நிலவில். இந்நேரத்தில் நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக அன்பு வழி திரைப்படத்தில் இருந்து டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

வெங்காயம் முகமே, ஓஹோ ஏன் வெங்காயம் முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காயம் முகமே, ஓஹோ ஏன் வெங்காயம் முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரையா, முக்காலனா வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, முக்காலனா வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகெலும்பே நீ.

நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா என்

பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:08 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

ரெயின்போ ரெவென்யூஸில் அடுத்த பாடல் உங்களுக்காக நிமிர்ந்து நெல் திரைப்படத்தில் இருந்து ஜே பி சந்திரபாபு எல்லாரீஸ்வரிய குரல்களில் வாலியினுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: நினைச்சாலும் பிடிச்சா அவ பூலியன் கொம்பா பிடிச்சா நினைச்சாலும் நினைச்சா அவ நேரம் பார்த்து நினைச்சா ஒடிச்சாலும் ஒடியாது.
1: கண்ணே
2: கண்ணே
1: கனியே
2: கனியே
1: முத்தே
2: முத்தே
1: மணியே
2: மணியே.

நேரம் 10:20 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் உங்களுக்காக எங்கள் ஊர் ராஜா தெரியப்படலாம். டி எம் சௌந்தரராஜனுடைய குரலா கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

கோயில் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:27 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில் வாலியினுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:34 ஆயிரத்து கிரெயின் உறவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் உங்களுக்காக சிநேகிதி திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியிலாத பாடல உங்களுக்காக ஒளிவிளக்கு திரைப்படத்தை அந்த டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களில் வாலினுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் உங்களுக்காக பூவும் பொட்டும் திரைப்படத்தில் இருந்து எல்லா ஈஸ்வரியோட குரலாக வாலினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துடுறதே கேட்டு நேர்ந்திருங்கள்.

நேரம் 10:57 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்து நான் யானி தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதிய தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரொம்ப அழகான பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரும்புகிறேன் படத்துலேருந்து நிஜமா நிஜமா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன் உங்களுக்காக. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக சாத்னா சர்கம் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் பாடின பாடல், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட. எஸ் உங்களோட நான் சஹா பார்த்திபன்.

எஸ் 11:17 ரொம்ப அழகான பாடல் நிஜமா நிஜமா கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுராதா ஸ்ரீராம் தேவா ரெண்டு பேரும் இசை ஐ மீன் பாடின பாடல். தேவா அவங்களுடைய இசையில் உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. வெற்றி கொடிகட்டு படத்தில் இருந்தது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற பாட்டு தான் 11:07 காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:13 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்மலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். விவேகா அவங்களுடைய அழகான வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. வானத்தை போல படத்துலேருந்து தாவணியே என்ன மயக்கிறியே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில எவ்வளோ.

எஸ், 11 மணி 18 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தாவணியே என்ன மயக்கரியே அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா சாஜித் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான இசையில், ஐ மீன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்னேகிதியே அப்படிங்கிற படத்திலிருந்து ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:26 ஆக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம். அராதை மனதில் தொடர்ந்து உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன், கவிதா, கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் ஏ ரகமான அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு, ரிதம் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவை திறந்தாய் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையோட.

11 மணி 32 நிமிஷம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்ருக்கு. ரொம்ப அழகான பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார் படத்துலேருந்து நீந்திக்கிட்ட நீந்திக்கிட்ட நெய் விளக்கை ஏற்றி வச்ச உன்னோட கண்ணை திரும்பத்தும் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. பழனி பாரதி வரிகளில் ஏராளமான அவருடைய இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

ஸ்நேந்துக்கிட்ட நேந்துக்கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்சு உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல்னு கேட்டு முடித்தோம். 11:40 தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் படத்தில் இருந்து பாடல் காத்துட்ருக்கு. ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்ட உடம்பு காரி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. வைரமுத்து வரிகளில், தேவா அவங்களோட இசையில். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் ரெட் படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒல்லி குச்சி உடம்பு கறி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரன் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

0: எஸ் 11:52 ரொம்ப அழகான பாடல், பொய் சொல்லக்கூடாது காதலி கேட்டு முடித்தோம் இல்லையா. ரெண்டாவது அடுத்ததாக அவங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் கேட்காத பாடல், இப்போ கேட்கலான்னு நினைக்கிறேன். எஸ் ரைட், உங்களுக்காக ரோஜா கூட்டம் படத்துலேருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், பரத்வாஜ் அவங்களுடைய இசையில் கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

11 மணிலேருந்து ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் ஆப்பிள் பெண்ணை பாடலும் கேட்டு முடிச்சோம் இல்லையா. நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். வேலுசாமி சிவகுமார் இரவு நேரத்தில் கேட்பதற்கு அருமையான பாடல்களை ஒளிபரப்பு செய்தீர்கள் சகோதரா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி எங்கேருந்து பண்ணியிருக்காங்க, ஷெஃபீல்ட் இங்கிலாண்டிலிருந்து. ஓகே ரைட். பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அன்பு அறிவிப்பாளர் சகபார்த்திவன் அவர்களுக்கும் அன்பான நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நிறைந்த பாடல்கள், மனதில் பதியும் ராகங்கள், மறுபடியும் கேட்க நினைக்கும் மந்தகார கீதங்கள் வரவேற்கிறோம். பண்பலையில் உலாவர் ஃபேஸ்புக் ராக வீரராகவன் மாதாவரத்திலிருந்து சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறக்காரு. ஹேம்லதா பிரிய வணக்கம் போட்டிருக்காங்க. புரசிவார்க்கத்திலிருந்து சவுந்தரராஜன் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திருமணிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல் செல்வராஜ் வந்து இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் விரும்புகிறேன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இன்னும் மயங்கிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், கலக்கலான பாடலை ஒளிபரப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்லேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதை மனதில் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு இருக்காங்க முத்துலட்சுமி. தொடர்ந்து காற்றையின் வாசல் வந்தால் இரவில் கேட்க இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் கேட்டு இணைஞ்சிருந்தோம் இல்லையா. திரும்பவும் நான் உங்களை சந்திக்க போகிற நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 4 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திவன். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோடு நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் சொன்ன மாதிரி 4 மணிக்கு சந்திக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது பாரதிய தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

0: நாட்டில் உயர்ந்தவர் யாரு?
1: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

உலகெங்கில் உயர்ந்தவர் யாரு?

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே. அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பூனைகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பாளை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக தீனகருணாகரனே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்கு காத்துட்ருக்கேன். எம்கே தியாகராஜ் பாகவதர் அவங்களுடைய குரலில், பாபநாசம் சிவன் அவர்களுடைய வரிகளில், அவருடைய இசையில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

நான்கு மணி ஐந்து நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஓ மானே மானே திரைப்படத்திற்காக தனம் தரும் கல்வி தரும் எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்

0: 4:10 நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது.
1: நிகழ்ச்சியில் இப்போது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுத்தம், முத்துசுவாமி தீட்சதர் கிருத்தி, ராகம் சக்கரபாகம், ஆதி தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவல்லி தேவ சேனாபதே பாபநாசம் சிவன் பாடல் நட பைரவி ராகம் ஆதி.

0: தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட. மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
1: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
2: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
3: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், எஸ்பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.